உங்கள் காலை பொழுதை இறை சிந்தனையோடும் மனதிற்கு அமைதி தரும் தெய்வீக இசையோடும் தொடங்க வைக்க இது ஆரம்பமாகிவிட்டது இன்றைய இசையமுதம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவரையுமே நிகழ்ச்சியை ரசிக்க அன்போடு வரவேற்கிறோம். உங்களது கவலைகள் அனைத்தும் விலகி உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்களும் அமைதியும் நிறைய இதோ உங்களுக்காக மனதை உருக்கும் இனிய பக்தி பாடல்கள் கேட்டு மகிழலாம் இசையமுதம் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ரோசி.

5:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். திருப்பரங்குற்றத்தில் நீ சிரித்தாய் என்ற இனிமையான பாடலோடு இந்த இசை அமுதம் நிகழ்ச்சி பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். பக்தியின் அடுத்த பரிமாணமாக சிவபெருமானின் திருநாமத்தை இசையாக நம் செவிகளில் நிறைக்க வருகிறது அடுத்த பாடல், திருவிளையாடல் திரைப்படத்திற்கு.

நேரம் 5:39 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தெய்வீக பாடல்களின் இசை பயணமாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். அடுத்ததாக நம்மை முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு அழைத்துச் செல்லும் நேரம் இது. கந்தன் காலடியே என்று தொடங்கும் இந்த அழகான பாடல் திருவருள் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். அடுத்த பாடல் துணைவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில் இசைக்கிறது.

நேரம் 5:50 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். 5:50 நிமிடத்தில் அடுத்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்காக பி. சுசிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 5:59. இவ்வளவு நேரமும் இனிமையான தெய்வீக பாடல்களோடு நம்மோடு பயணித்த இசை அமுதம் நிகழ்ச்சி இனிதை நிறைவுபெறுகிறது. மனதிற்கு நிறைவான இந்த இசை பயணத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இசை அமுதம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிநேகிதி ரோசி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து பிரதமர் திரு கே பாமர்லினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கு விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்முடைய ஒவ்வொரு நாளையுமே உற்சாகத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் தொடங்குவோம். அதே போல புதிய கலை நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. விடிந்துவிட்டது இன்னொரு புதிய நாள். நேற்றின் கவலைகளை ஓரமாய் வைத்துவிட்டு இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்குவோம். நம் மனதிற்கு உற்சாகம் தரும் வரிகளோடும் நம் பயணத்திற்கு புதிய வேகம் தரும் பாடல்களோடும் உங்களுக்காகவே இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய புதிய காலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் சேவை செய்திகள். 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் மத்திய திறன் பயிற்சி இயக்குநரத்தால் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக பிரைவேட் கேண்டிடேட்ஸ் கலந்து கொள்ள உரிய முன் அனுபவ சான்றிதழ், வங்கி பாஸ்புக், ஆதார் கார்டு ஆகியவை உள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் விருதுநகர் மாவட்டம் அகில இந்திய தொழில் தேர்வில் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் கலந்து கொள்ள தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு, ப்ராஸ்பெக்டஸ் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு கட்டணத்தை ரூபாய் 200 மட்டும். www.karuvoolam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாக இச்சலான் மூலம் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்கு குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசின தொழில் பயிற்சி நிலைய nodalgovernment.itai முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வாக எழுத்து தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசின தொழில் பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு பிராக்டிக்கல் எக்ஸாம் 27/11/2026 அன்று நடைபெறும். இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனி தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9 அதாவது 9 அக்டோபர் 2026. அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9499055818. மீண்டும் ஒருமுறை 9499055818. இந்த பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு மாத உதவித்தொகையாக ரூபாய் 1750 பயிற்சி காலத்தில் வழங்கப்படும். எனவே தகுதியுள்ள நபர்கள் இந்த நல் வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 6:06. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் புதிய காலை.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: உலக உயிர்கள் அனைத்தும் ஒற்றை புள்ளியில் இணைக்கும் ஒரே மந்திர சொல், ஆம், அதுதான் அன்பு. அன்பு என்றால் என்ன? அதிகாரத்தில் இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் மனித வாழ்வின் அர்த்தமே அன்பில்தான் அடங்கியிருக்கிறது. உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், ஆனால் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் புரியும் ஒரே பொதுவான மொழி அன்பு மட்டும்தான். தமிழ் இலக்கியங்கள் அன்பை வெறும் உணவாக மட்டும் பார்க்கவில்லை, அதை வாழ்வியலின் ஆகச் சிறந்த அறமாக பார்த்திருக்கின்றன. உலக பொதுமறை தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் அன்பின் சிறப்பை பற்றி பேசும்போது மிக அழகாக ஒரு வரியில் சொல்லுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்னும் உரிய பிறக்கு. அன்பு இல்லாதவர்கள் உலகில் உள்ள எல்லா பொருள்களும் தமக்கு சொந்தம் என்று நினைப்பார்கள். ஆனால் நெஞ்சில் அன்பு உடையவர்களோ தன் உடம்பு எலும்பு கூட பிறருக்காகத்தான் என்று வாழ்வார்கள். எத்தனையோ செல்வங்களை நாம் தேடி ஓடலாம், ஆனால் உண்மையான அன்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வெறும் பூஜ்யம்தான். அன்பின் ஆழத்தை நம்ம சங்க இலக்கியங்கள் அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து காட்டியிருக்கின்றன. காதலிலும் இல்லறத்திலும் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். புறநானூற்று பாடலிலும் குறுந்தொகையிலும் அன்பின் வெளிப்பாடுகள் அதிகம். முகம் தெரியாத, முகவரி தெரியாத இரண்டு மனிதர்களையும் காதலின் மூலம் ஒன்று சேர்ப்பது எது? அதுதான் அன்பு. குறுந்தொகையில் செம்புள்ள பெயல்நீரார் என்ற புலவர் பாடிய புகழ்பெற்ற வரிகள் உங்கள் நினைவுக்கு வரலாம். யாயும் ஞாயும் யாராகிறோர், எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும், செம்புள்ள பெயல்நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்து

0: தனவே. என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என் தந்தையும் உன் தந்தையும் எந்த வகையில் உறவினர்கள், நானும் நீயும் இதற்கு முன் எப்படி அறிவோம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் செம்மண்ணில் பெய்த மழைநீர் எப்படி அந்த மண்ணோடு மண்ணாக கலந்து பிரிக்க முடியாததாக மாறுகிறதோ, அதுபோல நம் அன்புடைய நஞ்சங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டன என்கிறார். என்ன ஒரு அழகான உவமை! அன்பிற்கு நிறமில்லை, வடிவமில்லை, ஆனால் அது இரண்டு மனிதர்களையும் இரண்டு ஆன்மாக்களையும் ஒன்றாக இணைக்கும் பேராற்றல் கொண்டது என்பது இந்த சங்க இலக்கிய வரிகளின் சாட்சி. மகாகவி பாரதியார் மனிதர்களிடம் காட்டும் அன்பு சாதாரணமானது, காக்கை குருவிகளிடமும் காடு மலைகளிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று பாடினார் பாரதி. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கு திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். பறவைகளையும் கடலையும் மலையையும் கூட தன் குடும்பமாக பார்த்த பாரதியின் நெஞ்சம் எவ்வளவு பெரிய அன்பை சுமந்திருக்க வேண்டும்! அது மட்டுமா, வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் அவர். ஒரு மனிதன் வாடினால் வருந்துவது இயல்பு, ஆனால் தண்ணீரில் நின்று வயலில் ஒரு பயிர் வாடினால் கூட என் இதயம் வலிக்கிறது என்று சொன்னாரே, அதுதான் அன்பின் உச்சக்கட்ட எல்லை. அந்த பேரன்புதான் இன்று வடலூரில் பசிப்பினி போக்கும் தர்மசாலையாக இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் வாழும் உலகம் எப்படி இருக்கிறது? தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது, கையில் உலகம் சுருங்கிவிட்டது, ஆனால் மனிதர்களுக்கு இடையே உள்ள தூரம் அதிகரித்து விட்டதோ என்ற அச்சம் தோன்றுகிறது. பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு இயந்திரமான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தை தேடி ஓடும் இந்த அவசர உலகில் நாம் எதை இழக்கிறோம் தெரியுமா? தூய்மையான அன்பைத்தான். மகாத்மா காந்தி சொன்னார், அன்பு இருக்கும் இடத்தில்தான் ஜீவன் இருக்கிறது, அன்பு இல்லாத இதயம் ஒரு பாலைவனம், அங்கு எந்த நன்மையும் விளையாது. நாம் இந்த உலகிற்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. இடையில் உள்ள இந்த சிறிய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு போகக்கூடிய ஆக சிறந்த சொத்து அன்பு மட்டும்தான். இன்று உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் என் சாலையில் பார்க்கும் முகம் தெரியாத நண்பர்களிடமும் கூட ஒரு புன்னகையை பரிசளியுங்கள். அன்பை விதைப்போம், அகிலத்தை வெல்லுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.

0: அக்டோபர் 5 இந்நாளின் சிறப்பு. இன்று அக்டோபர் 5 சர்வதேச ஆசிரியர்கள் தினம். இந்த தினம் 1994 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. சன்மார்க்க சிந்தனையாளர் ராமலிங்க அடிகளார் அவர்களின் பிறந்த தினம் 1823 அக்டோபர் 5 தேதி.
1: 1780 அக்டோபர் 5 வேலு நாச்சியார் தலைமையில் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி படையெடுப்பு இடம்பெற்ற தினம் இன்று.
0: 1905 அக்டோபர் 5 தேதி ரைட் சகோதரர்கள் 24 miles 39 minutes விமானத்தில் பறந்து சாதனை படைத்தனர்.
1: 1970 அக்டோபர் 5 அமெரிக்காவில் பொது ஒளிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது.
0: இன்று அக்டோபர் 5 தேதி இந்தோனேஷியா நாட்டின் இராணுவ தினம். ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது புதிய காலை. அடுத்ததாக நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளு அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஆதிக்குடி ஸ்ரீ அங்குரேஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம். 8:20 பாட்டு வேணுமா. இன்றைக்கு மதுரை மாவட்ட நீர்களின் விருப்ப பாடகளாக இசைக்கு காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

8:55 தர இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள். விருந்தின விருப்பம் சேலம் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்களுடைய விருந்தின விருப்பம் கேட்கலாம். 10:30 இருபட பாடல்கள். பதினோரு மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை கல்லூரி கலாட்டா, அமெரிக்கன் கல்லூரி மெயின் கேம்பஸ்ல இருந்து தான் நடக்க காத்திருக்கிறது. 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 ஸ்நேகிதி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்லவருப்பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம் கேட்கலாம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டாக்டர் K.J. பிரகாஷ் அவர்கள், 9 மணிக்கு காற்றில் வரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிறைவடையும், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம். புதிய கலை அடுத்ததாக ஒரு பாடல், யூத் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 6:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீர்கள் கேட்டிணைந்திருப்பது புதிய காலை.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: 8-300-37-27.
5: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கறேன்.

0: காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்ருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது. மதுரை மாவட்ட நேர்களை உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க 0452 மதுரை என் முன்னிணைப்பு. 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:30.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
4: ஒரு புயல் மழை வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வந்தா நாம என்ன செய்வோம்? வீட்டு கதவை மூடுவோம், ஜன்னலை அடைப்போம், வீட்டில் இருக்கிற எல்லா பிளக்குகளையும் பிடுங்கிடுவோம். பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில தன்னை வச்சிருக்கோம். இது போலத்தான் கடற்கரையில நமக்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒரு இயற்கை சுவர் நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் மாங்க்ரோவ் காடு. ஏதோ தண்ணீர் பிடிப்பு பகுதியில சேத்துல வளர்ற மரங்கள்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. மாங்க்ரோவ் ஒரு உயிருள்ள கடற்கரை பேரிடர் தடுப்பு சுவர். ஏன் இப்படி சொல்றேன்னா, கடல்ல புயல் உருவாகுது, அலைகள் வேகமா வந்து கரைய மோதுது. இப்படி மோதும் போது ஏற்படுற கடல் மண்ணரிப்பை தடுக்க இந்த மாங்க்ரோவ் வேர்கள் வேகமா வரக்கூடிய அலைநீரின் வேகத்தை அப்படியே குறைச்சிடுது. இதனால கடல் மண் அரிப்பும் குறையுது. அது மட்டும் இல்லாம பல மீன்களும் மற்றும் சின்ன சின்ன கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இது ஒரு நர்சரியாகவே இருக்கு. மாங்க்ரோவோட மிகப்பெரிய சிறப்பே அதோட மண்ணில் தான் இருக்கு. மரத்தோட மேல் பகுதியில் மட்டும் இல்லாமல் அதோட கீழே இருக்கிற மண்ணிலையும் கார்பனை நீண்ட காலம் சேமித்து வைக்கிற ஒரு களமாக இது இருக்கு. இதனால தான் இந்த மாங்க்ரோவ் கடல் புல்கள் சால்ட் மார்ஷ் எல்லாத்தையும் நாம ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம்னு அழைக்கிறோம். இந்திய அரசோட மாங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ் திட்டத்தின் மூலமா இந்த மாங்க்ரோவை மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதுக்கான முக்கியத்துவத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. வெறுமனே மரக்கன்றுகளை கடற்கரையில் நட்டுட்டா மட்டும் மாங்க்ரோவ் ரெஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடாது. எந்த இடத்துல எந்த மாங்க்ரோவ் ஸ்பீசிஸ் இயற்கையாக வளருது, எங்கே நீரோட்டம் எப்படி இருக்கு, எங்கே எப்பேற்பட்ட அளவு இருக்கு, உப்பு எந்த

தன்மையில இருக்கு, மண் எந்த தன்மையில இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம்லாம் என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த ரெஸ்டரேஷன் செய்யணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனை மரங்களை நம்ம நட்டோங்கிறதுல இங்க போட்டி கிடையாது, எப்படி இயற்கைய சீரமைப்பு பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மரங்கள் நட்ட பின்னாலும் கூட அவைகளில் எத்தனை வளர்ந்துச்சு, குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை உயிரோடு இருக்கிறதுங்கிறதையும் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். தமிழக கடற்கரையில் கூட மாங்க்ரோவ் எக்கோசிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச பிச்சாவரம் மாதிரி இடங்களில் கூட இந்த மாங்க்ரோவ் காடு இயற்கையோட அற்புதத்தை அழகாக வெளிக்காட்டுது. ஆனால் இப்போது இந்த மாங்க்ரோவ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? பிளாஸ்டிக், கழிவு நீர், நிலம் மாற்றம், அதிகப்படியான மனித தலையீடு, இப்படி இருந்தா எப்படி மாங்க்ரோவ் இயற்கையான தன் வேலைகளை செய்ய முடியும்? திடீர்னு ஒரு புயல் வருது, வந்தா

0: கூடிய இடத்துல என்ன இருக்குன்னு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? பிளாஸ்டிக், கழிவு நீர், நிலம் மாற்றம், அதிகப்படியான மனித தலையீடு, இப்படி இருந்தா எப்படி மாங்க்ரோவ் இயற்கையான தன் வேலைகளை செய்ய முடியும்? திடீர்னு ஒரு புயல் வருது, வந்தா அந்த கடலோரத்துல வாழ்ற மக்களோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த மாங்க்ரோவ் காடுகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு வரும். சரி, இதுக்கு நாம என்னதான் பண்ணலாம் அப்படிங்கறத முடிஞ்சளவு சொல்றேன் கேளுங்க. அந்த பகுதியில சட்டவிரோதமா கட்டுமானங்களை எழுப்ப விடக்கூடாது, அதாவது பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடக்கூடாது. மாங்க்ரோவோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். நம்மால முடிஞ்ச அளவு மரங்களை நடணும். நடுறது மட்டும் இல்ல, நீண்ட காலத்துக்கு அதோட வளர்ச்சியை கண்காணிக்கணும். சாதாரண வீட்டுக்கு எப்படி தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகுது, ஆனா அவ்வளோ பெரிய கடற்கரைக்கு நம்மளால தடுப்பு சுவர் கட்ட முடியுமா? அப்படியே கட்டினாலும் இந்த செயற்கையான சுவர் தாங்கிதான் நிக்குமா? அப்படி இருக்க இயற்கையாவே கிடைச்ச அந்த ஒரு உயிரோட்டமுள்ள தடுப்பு சுவரை நாம ஏன் பராமரிக்காம விடுறோம்? சம்பளம் இல்லாம, எந்த ஒரு பெரும் செலவும் இல்லாம ஒரு மரமானது நம்மள அழிவுல இருந்து பாதுகாக்கிற சுவரா இருக்கும் போது அதை நாம எவ்வளவு அக்கறையோட கவனிச்சுக்கிடணும் இல்லையா?
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. பரபவ வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மதுரை வேளாண்மை நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு 6/10/2026 அன்று பெண்களின் சுய மேம்பாடு மற்றும் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தெற்கு ஆமூர் பகுதியிலும், 7/10/2026 அன்று மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்திலும், 8/10/2026 அன்று தளிர் கீரைகள் வளர்ப்பு பயிற்சி, அதாவது இது கட்டண பயிற்சியாக, 9/10/2026 அன்று தோட்டக்கலை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான பெயரிடுதல் மற்றும் வணிக முத்திரையிடுதல் பற்றிய பயிற்சி, 12/10/2026 அன்று தேனீ வளர்ப்பு பயிற்சி, இது கட்டண பயிற்சியாக. இப்பயிற்சி அனைத்தும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. 13/10/2026 அன்று உளுந்தில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி கிடாரிப்பட்டியிலும், 15/10/2026 அன்று வெள்ளரிக்காய் உற்பத்தி முறைகள் குறித்த பயிற்சி மதுரை கிழக்கிலும், 23/10/2026 அன்று நுண் கீரைகளில் மதிப்பு கூட்டல் பற்றிய பயிற்சியும், 27/10/2026 அன்று செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 28/10/2026 அன்று மண்வள மேலாண்மை மற்றும் தேவைக்கேற்ப உரமிடும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ளது. 29/10/2026 அன்று பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு மதுரை வேளாண்மை கல்லூரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 மில்லி அசோஸ்பைர் இளம், 200 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, 200 மில்லி திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுலேசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ்பைர் இளம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும் ஜிங்க் சாலுபுலேசிங்

0: பாக்டீரியா துத்தனாக நுண்ணூட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2 முதல் 4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடிவுரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடிவுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும் நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: நம்ம விவசாயிகள் ஒரு லாபம், நீர் மேலாண்மை ஒரு லாபம், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரெயின் பாய்ச்சலும் காய்ச்சலும் முறையில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா நம்ம அந்த பசுமை இல்லை வாயுக்கள் முக்கியமாக வந்து மீத்தேன் வெளிப்படுறது. இப்போ இன்றைக்கி மீத்தேன் வெளிப்படுறது மிக முக்கியமான காரணம் நெல் வயல்கள் அதுலேருந்து அதிகமாகவும் மீத்தேன் வெளியாகுது. ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது மீத்தேன் வெளியிடுறது வந்து ஒரு 27-33% நெல் வயல்கள் குறையுது. இல்லை 3 காரணங்களாக கண்டிப்பாக நம்ம இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்து நம்ம சாகுபடி செய்யணும்.
0: சார், இப்போ நேரடி நெல் விதைப்புக்கு விதைத்தவுடன் தண்ணீர் தேவை இருக்கும் இல்லையா? எத்தனை நாள் வந்து நம்ம அந்த தண்ணீர் கொடுக்கணும்? இப்போ புழுதி விதைப்பில் வந்து எத்தனை நாளில் வந்து தண்ணீர் கொடுக்கணும்? ஏன்னா ஒரு 4 நாளைக்கோ விதைச்ச உடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் முளைப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இப்போ எத்தனை நாள் வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக?
1: இல்லை இப்போ புழுதி விதைப்பில் வந்து நம்ம தண்ணீர் எப்போ கொடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னைக்கு மழை பெய்யுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த விதை முளைப்பதற்கு தேவையான வந்து ஈரப்பதம் கிடச்சி அது வந்து முளைச்சி வரும். இதே இது நம்ம சேற்று வயலில் வந்து பண்ணும்போது சேற்று வயலில் நம்ம விதைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மெழுகு பதம்னு சொல்லுவோம். நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சமப்படுத்திடும் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து தண்ணி விட்டு அந்த மெழுகு பதம் தின் ஃபிலிம் அது தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி போய் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ஸோ அப்போ தான் விதைகள் வந்து கரெக்டான ஆழத்தில் வந்து விழுந்து முளைப்பதற்கு வந்து ஏதுவரும். ஸோ நம்ம விதைச்சு அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு இப்போ நாற்று நடையில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் தண்ணி நம்மளுக்கு வந்து குதிங்கால அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி வந்து இதில் தேவையில்லை. அந்த முறையில் வந்து நம்ம சாகுபடி பண்ணும்போது அந்த ஒரு 10 நாளுக்கு அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம மிச்சப்படுது.
0: சார், இப்போ வந்து நாற்று முறைக்கும் இந்த நேரடி நெல் விதைப்பு முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
1: ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தேவையை வந்து குறைக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்களோட தேவையை குறைக்கிறது. ஏன்னா நம்ம இந்த முறையில் சாகுபடி பண்ணும்போது களை மேலாண்மை கொஞ்சம் இலகுவாக இருக்கும். கோணா வீடு வந்து வச்சு நம்ம களையை வந்து 2 டைம் கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பகுதிகளில் வந்து இப்போ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு 10-20 நாள் தண்ணியெலாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம் முன்கூட்டியே வந்து ஏன்னா நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10-15 நாள் முன்னாடியே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அந்த லாஸ்ட்டு தேவைப்படக்கூடிய தண்ணி இதுக்கு தேவைப்படாதுங்க மேம்.
0: அதனால அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்
1: இல்லை.
0: அப்போ அப்படியே நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம்.
1: இப்போ நம்மகிட்ட ஒரு கிணறு இருக்குது, நம்ம அதை பிளான் பண்ணி சாகுபடி பண்ணுறோம். கடைசி வந்து நம்ம 10 நாளும் தண்ணி நம்மளுக்கு மிச்சமாயிருது. இடையிலையும் வந்து நம்ம வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ணுறப்ப ஒரு பயிர் வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான தண்ணியை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் தண்ணி
0: பற்றாக்குறையாயிரும். நிலம் எப்படி தயாரிக்கணும் சார்? ஏன்னா நீங்கள் இடையில சொன்னீங்க இப்போ நமக்கு வந்து சேற்று நடவு அப்படின்னா நமக்கு ஒரு மெழுகு போல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ புழுதி நிலம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி கால் வச்சா அப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கணுமா இல்லை அது எப்படி தயார் பண்ணணும்?
1: ஏன்னா இப்போ நம்ம வந்து புழுதி விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சீசன் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ கோடை உழவு வந்து அதுக்கு முக்கியம். கோடை உழவு வந்து நல்லா ஆள் உழவாக போட்டு வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாகுபடி செய்யும்போது இரண்டு அல்லது மூன்று உழவுகள் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய அஞ்சு கலப்பையோ பதினோரு கலப்பையோ வச்சு நல்லா உழவு ஓட்டிடணும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இல்லாதவாறு பார்த்துக்கணும். ஸோ

0: அதை விட முக்கியம் லேசர் லெவலி. இதுலேயுமே நம்ம ஏன்னா இன்னைக்கு நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட நிலம் வந்து சமமாக இருக்கணும். ஏன்னா நெல் வந்து இப்போ புழுதியில் விதைக்கிறோம் அப்படின்னா புழுதி விதைச்சிருவோம், மழையை நம்பி முளைக்கும். இப்போ அடுத்து மழை பெய்யும் போது அந்த நீரை வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு வந்து நிலம் வந்து சமமாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு பக்கம் தாழ்வாக இருந்துச்சு அப்படின்னா நீர் வந்து வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோட்டம் வந்து நெல்லை வந்து தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுருக்காது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து லேசர் லெவலிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புழுதி அளவுக்கு வந்து நல்லா சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு உழவு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறனும் ஆரம்ப கட்ட வளர்ச்சியும் அப்புறமா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய திறனும் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த புழுதி முறையில் நம்ம நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு உழவு வந்து ரொம்ப முக்கியம். குறைந்தது ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 5 முறையாவது உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் 6:44 நிமிடம். கேட்டிருக்கிறோம் புதிய கலை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
4: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
5: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, நாம் எல்லோராலும் விரும்பப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் நம்மை தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும், நட்புணர்வுடன் பழக வேண்டும், நன்கு கவனித்து கேட்பவராக இருக்க வேண்டும், பிறரை மகிழ்விக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்படையாகவும் திறந்த மனதுடனும் உண்மையாகவும் இருக்க வேண்டும், தாராள சிந்தனையுடனும் பெருந்தன்மையுடனும் இருக்க வேண்டும், எப்போதுமே உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்க வேண்டும், எல்லோரிடமும் கனிவுடனும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், ஆனால் கர்வம் கொள்ளக்கூடாது. உரையாடலில் ஒருபோதும் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிறர் மீது உண்மையான ஆர்வத்தை காட்ட வேண்டும். பிறரை ஒருபோதும் விமர்சிக்க கூடாது. கனிவற்ற மொழிகளில் பேசக்கூடாது. பிறரிடம் உள்ள நற்குணங்களை காண வேண்டும். அவரிடமுள்ள குறைகளை தேடக்கூடாது. காயங்களை மன்னித்து மறந்து விட வேண்டும். ஆனால் நன்மைகளை ஒருபோதும் மறக்க கூடாது. ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் வலிமை மற்றும் துணிவை வெளிக்காட்ட வேண்டும். எப்படி நம்மை யார் எல்லோரும் தேடுவார்கள் தெரியுமா நண்பர்களே? நம்மை எப்படி எல்லோரும் விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களது வெற்றியைப் போலவே பிறரது வெற்றியிலும் உண்மையாக உவகு கொள்ள வேண்டும். எப்போதுமே பிறரது உரிமைகள் மற்றும் உணர்வுகள் பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு மகிழ்வு கொள்ள வேண்டும். ஆனால் கேளிக்கை என்பது ஒதுக்க கேடால் திறந்தாழ்ந்து போவதற்கு அனுமதிக்க கூடாது. நண்பர்களே, மிகவும் சோதனையான காலங்களில் கூட உங்களையே கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களின் பால் எப்போதுமே மரியாதையுடனும் பண்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். துயரத்தில் ஒரு ஆண் பிள்ளை போல சந்திக்க வேண்டும் அந்த துயரத்தை. உங்களால் சரி செய்ய முடியாததை மகிழ்ச்சியுடன் பொறுத்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் சகோதரத்துவத்தை நம்ப வேண்டும். வகுப்பு பேதங்களை ஏற்றுக்கொள்ளாது இருக்க வேண்டும். விடாப்படியான கருத்துக்களை கொண்டுராமல் பிறரது கருத்துக்களையும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும், கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும், நன்கு மகிழ்வு கொள்ள வேண்டும். ஆனால் ஒருபோதும் தரந்தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எவருடைய உணர்ச்சிகளையும் புண்படுத்தி விட்டு கூடக்கூடாது. எவரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. அப்படி காயப்படுத்தி விடுகிற வகையில் அதை நகைச்சுவையாக பேசி அதை உணர்வுகளை புண்படுத்தி விடக்கூடாது. லட்சிய ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும். எப்போதுமே ஒருபோதும் பிறரது நஷ்டத்தில் லாபமடைய முயற்சி செய்யக்கூடாது. நண்பர்களே, இப்படி இருந்தால்தான் நம்மை எல்லோரும் தேடுவார்கள், எல்லோரும் நம்மை நாடி வருவார்கள். நமக்கு சமமாக உள்ளவர்கள் அல்லது நம்மை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இவர்கள் பால் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்கிற போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்மை விட தாழ்வான நிலையில் உள்ளவர் இருக்கிறார்களா, அவருடன் கனிவுடனும் மரியாதையுடனும் நட்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு மாத்திரம்தான் மரியாதை என்பதல்ல.

0: நமக்கும் கீழ் உள்ளவர்களுக்கும் சத மரியாதையின் பண்பை தருகிறபோது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறோம். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை செல்ல குழந்தைகளுடைய இனிமையான பேச்சுகளோடு ஒவ்வொரு நாளும் நாம கேட்டு ரசிப்பது பூந்தளிர். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு செல்ல குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம், உங்க பேரு என்ன தங்கம்?
4: பிரக்யா.
3: எங்க இருந்து வரீங்க பிரக்யா?
4: செக்கானூர்லேருந்து.
3: செக்கானூர்லேருந்து வரீங்களா? சரிங்க, இன்னைக்கு எங்களுக்காக என்ன பாட போறீங்க?
4: குவா குவா வாத்து.
3: குவா குவா வாத்து பாட்டு பாட போறீங்களா? எங்க பாடுங்க கேட்போம்.
4: குவா குவா வாத்து, குள்ள மணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழே பார்த்து செல்லமான நடக்கும் சின்ன மணி வாத்து.
3: ரொம்ப அழகா அருமையா பாடுங்க தங்கம். உங்களுக்கு வேற என்ன பாட்டு தெரியும்?
4: இட்ஸ்
3: ரெய்னிங் பாட்டு தெரியுமா? எங்க பாடுங்க கேட்போம்.
4: இட்ஸ் ரெய்னிங், இட்ஸ் பௌரிங், தி வன் மேன் இன் நோரிங், பப்பிங் ஹெட் அண்ட் குட் நாட் டே வின் மார்னிங்.
3: அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அழகா பாடிருக்கீங்க தங்கம். வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தங்கம்?
4: டீச்சராக.
3: டீச்சராக ஆசைப்படுறீங்களா? நீங்க டீச்சராக எங்க ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.

நேரம் 6:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புதிய நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் இந்த நாளை நம்மோடு தொடங்கிய அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லிட்டு, இன்று கேட்ட பாடல்களின் உற்சாகம் நாள் முழுவதும் உங்களுடைய மனதில் இருக்கட்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு தான். இந்த நாளை இனிமையோடு தொடருங்கள் என்று சொல்லி புதிய காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் புதிய காலை நாளை காலை 6 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சரி, செய்தி சுருக்கம் வந்து நம்ம 8 மணிக்கு தான் கேட்க போகிறோம். இன்னும் சில நொடிகளில் நம்ம அடுத்த நிகழ்ச்சியாக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் தான் கேட்க காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த காலை பொழுதை இன்னும் கலகலப்பாகவும் உற்சாகமாகவும் மாற்றுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகியாச்சு. நிறைய தகவல்கள் கூடவே உங்களுக்கு அமைசுப்பான டுவேட் சாங்ஸும் வர காத்துட்ருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சியில். முதலாவதாக நம்ம ஒரு சுப்பான பாடலோட நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருமலை திரைப்படத்துக்காக பாடல்

நேரம் 7:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளேடுகளில் வெளியான உள்ளூர் மற்றும் வெளியூர் செய்திகள் தான் நம்ம கேட்க போறோம். விமான தகர்ப்பை போராடி தடுத்த இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அக்டோபர் 9 இத்தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி உற்சவம் அக்டோபர் 11 முதல் 20 வரை நடைபெறும். குரூப் 4 தேர்வு அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளது. ஜப்பானில் 16 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டி கோலாகலமாக நிறைவு பெற்றது. இந்தியா 85 பதக்கங்களுடன் 4வது இடம் பிடித்துள்ளது. இதுவரை கீட்டும் நாளேடுகளில் வெளியான செய்திகள். அடுத்ததாக படல் கேட்கலாம் 6 திரைப்படத்திற்காக.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் 7:11 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆஃபீஸர் போன்ற பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎல் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எம்எஸ்சி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். 16/10/2026 படி 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி psconline.nic.in என்ற இணையதள முகவரியான அணுகுனீங்க அப்படின்னா இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பாடல், வித்யாசாகர் இசையமைப்பில் கில்லி திரைப்படத்திற்காக. Doom shak doom doom doom shak doom shak doom doom doom.

சூப்பரான சாங்ஸோடு கேட்டு இணைந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:17. அடுத்ததா பாடல் கேட்கலாம். வேல் திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் சுஜாதா அவர்கள் பாடல் இசைக்கிறது.

நேரம் 7:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். அடுத்த பாடல் தூள் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சோமவாரம் ஆதிகுடி ஸ்ரீ அங்குரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து அன்பில் செல்லும் பேருந்து சாலையிலே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதிகுடியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் யமன் சனி பகவானை தனது தண்டத்தால் அடித்து விட்டார். அதனால் அவரது கால் முறிந்தது. அதனால் மெதுவாக நடப்பார். இதனால் அவருக்கு மந்தன், சனைஸ்வரன் என்னும் பெயர்கள் உண்டாகின. தனது நிலைக்கு வருந்து சனி பல இடங்களில் சிவ வழிபாடு செய்தார். ஆதிகுடியில் பலகாலம் தங்கியிருந்து சிவனை வழிபட்டார். தனியாக விமல லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். மகிழ்ச்சியடைந்த சிவன் சனியின் குறைபாட்டை நீக்கி அருள் செய்தார். இன்றும் இங்கு உள்ள விமலலிங்கத்தை சனி சூக்ஷ்ம வழிவில் வழிபாடுகிறார் என்று ஐதீகம். பல காலம் கழிந்து சிவலிங்கம் மண்ணோடு மண்ணாகி போனது. புதர்கள் நிறைந்தன. மாற்றுத்திறளானையாகிய விமலன் என்னும் சிறுவன் மாடுகளை மேய விட்டுவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்தான். மாடுகள் ஒன்று எங்கோ சென்று பால் சொறிவதை சிறுவன்

0: கண்டான். உடனே மண்வெட்டியால் அந்த இடத்தை தோண்டினான். அங்கிருந்த இரத்தம் வடிவது கண்டு பயந்து சிறுவன் ஓடி சென்று ஊர் மக்களிடம் நடந்ததை கூறினான். இவன் எப்படியும் ஓடி வர முடியும் என வியந்த மக்கள் அவனிடம் கேட்க, உடனே துள்ளி குதித்த அவன் பசு பால் சொரிந்த இடத்தில் உள்ள ஏதோ ஒன்றுதான் தன் குறை நீங்க காரணம் என்பதை உணர்ந்து மக்களோடு சென்று பார்க்க, அங்கே சுயம்புலிங்கம் இருந்தது. விமலன் கண்டுபிடித்த லிங்கம் விமல லிங்கம் என ஆயிற்று. உடனே அந்த லிங்கத்தை மையத்தில் வைத்து கற்கோவில் எழுப்பினர். முதலாம் பராந்தக சோழன் திருப்பணி செய்யும் பேரு அவனுக்கு கிடைத்தது. மற்றொரு சுயம்புலிங்கம் இவருக்கு ஸ்ரீ அங்குரேஸ்வரர் என பெயரிட்டு வழிபட்டனர். உடல் குறைபாடு உடையவர்கள் சங்கடங்கள் நீங்கிட இங்கு வந்து வழிபட வேண்டும். காசிக்கு இணையானது இந்த தலம். இங்கு நீத்தார் கடன் செய்தால் காசியில் செய்த பலன் கிடைக்கும். பேருந்து சாலையை ஒட்டி தெற்கு பார்த்த தோரண வாயில், அதன் மேற்புறம் ரிஷவாரூரல் உள்ளார். உள்ளே படி இறங்கி செல்ல வேண்டும். பின் நந்தியும் பலிபீடத்தையும் தரிசிக்கலாம். தென்பிரகார மத்தியிலே விமலலிங்கம் சன்னதியாக உள்ளது. கருவறையில் அங்குரேஸ்வரர் இடப்புறம் சற்று சாய்ந்தவராய் உள்ளார். அம்பாள் பிரேமாம்பிகை தனி சன்னதியிலே இருக்கிறார். இவள் சகல இன்பங்களையும் அருள்பவள். சிற்றோடையை போல கமல தீர்த்தம் உள்ளது. தெற்கே கொள்ளிடமும் வடக்கே பங்குனி நதியும் பாய்கின்றன. தலவிருட்சம் வன்னி. தினமும் ரெண்டு கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. உடல் குறைபாடு உடையவர்கள் எட்டு வகை மூலிகை தைலம் சாற்றி வெண்ணெய் காற்பு சாற்றி இறைவனுக்கு மாதுளை முத்துகளை நிவேதித்து பால் பொங்கல் படைத்து விமலலிங்கத்தை இங்கு வழிபட்டால் உடல் சங்கடங்கள் நீங்கி நலம் உண்டாகும். உடலும் மனமும் நலமுடன் இருக்க ஆதிகுடி ஸ்ரீ அங்குரேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:37 நேர்களை அடுத்த நிகழ்ச்சியாக விளம்பரம் காத்துட்டு இருக்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 2530-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2530-171. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் மனசுக்கு பிடித்த புத்தம் புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில். அடுத்த பாடல் குஷி திரைப்படத்திற்காக.

நேரம் 7:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.10 நேர்கள் கேட்டிருந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்று காலை 9:02 ட்ராய்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமே நிகழ்ச்சி விளம்பர காத்துட்டு இருக்கு. குட்டி குட்டி தகவல்கள் கூடவே பீட் ஆன சாங்ஸும் கேட்டு ரசிக்கலாம் ட்ராய்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லே. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகையில் கல்லூரி கலாட்டா தாங்க விளம்பரம் காத்துட்ருக்கு. இன்றைய கல்லூரி கலாட்டா எங்கேருந்து அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா. அமெரிக்கன் காலேஜிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி விளம்பரம் காத்துக்கிட்டு இருக்கு கல்லூரி கலாட்டா இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். மஜா திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 7:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் சரவணா திரைப்படத்துக்காக.

நேரம் 7:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிறைவான பாடலாக சேது திரைப்படத்திற்காக.

0: சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
0: சியா சியா.

0: நேர்களை இதுவரைக்கும் கேட்டு ரசித்த அத்தனை பாடல்களும் உங்க மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் செய்திச்சிருக்கும் சென்னைஜலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேர்களே, மதுரை மாவட்ட நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கு கொள்ளலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்பு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. உங்க மனசுக்கு பிடித்த பாடகளை கேட்டு ரசிக்கலாம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.
2: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
2: பொன்னி
1: நதி பார்க்கணுமே.

0: அகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். பாட்டு வேணுமா? இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.
1: அனைத்து வானொலி சொந்தங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்துடன். மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ் நகரன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படம் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் ஜில்லா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா
0: கேட்டலாமா?
1: நமது CM காக
0: பாடல் கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: விருந்திற்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 8:15 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டிருப்பது பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டு இருக்கிறது இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுது யாரு?
4: பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து புலவர்களை ஒன்று திரட்டி ஆராய்ந்த தளத்திலிருந்து பேசுகிறேன், இந்திராணி சின்னசாமி.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: ஜனநாயகன் படத்திலிருந்து செல்லமே பாட்டு போடுங்கப்பா.
3: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. செல்ல மகளே என்ற பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: 8:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. 04:52 மதுரையின் முன்னிணைப்பு 25:30 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். இப்ப பாடல் கேட்டு காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யாருமா?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பாகுபலி படம் மனோசரி அந்த பாட்டு, ரொம்ப நாளா இந்த பாட்டு கேட்டு எனக்கா இந்த பாடல் போடுங்களேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் பாடல் கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: இயக்கும் திசையில்லாம இன்னிசைச்சார்ல இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் ஆகாஷ்வாணி குளித்துறை.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது. நன்றிமா.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது இதோ காற்றலைகளை.

8:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? மாமன்னன் திரைப்படத்துல இருந்து. சரி, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: நேரம் 8:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டு இருக்கிறது. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வாழ்க வளமுடன் ரோசி மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். சொல்வது யாரு?
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
0: அனைவருமே நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம்.
0: சந்தோஷம். சொல்லுங்க.
1: ராயன் ராயன் படத்துல வந்து நீ இருக்கிற ஏவோட கொட்டாயா நடக்குது ஏ தவள கொட்டாயா அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: சரி, இந்த பாடல் கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 8:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களா இசைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். செல்லூர்ல இருந்து மனோகரன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கேட்ட படத்துல இருந்து உள்ளால சாங் வரணும், மாசு வரணும்.
1: சரி, ஓகே, பாடல் கேட்டுலாம். பேட்டையில இருந்து உள்ளாலா என்ற பாடல். நீங்க ரெண்டு பாடலையும் சேர்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
2: பாடல் நீலோத்தி.
1: நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது.

0: நேரம் 8:49 நொடிகள். கிட்டத்தட்ட பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ருசி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு எடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் எதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெலாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அது அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலாக நம்ம கேட்கவிருக்கும் திரைப்படம் கேப்டன். நிகழ்ச்சியில் அந்த விடைபெறுவது ரோசி. நன்றி நேர்களே.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ் மறந்தேன்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அந்த
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பார்மெலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷிலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 9:02.
6: ஆகாஷ்வாணி, தட்ஸ் லிட்
5: மதுரை.

0: வீக்கோட ஃபர்ஸ்ட் வர்க்கிங் டே இன்னைக்கு. குவார்டர்லி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு கிட்ஸ் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்பிருப்பீங்க. அவங்களுக்கு அடுத்த டேர்முக்கான பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நாளோட பிளானிங் எல்லாம் பக்காவா பண்ணி வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் மார்னிங் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் அஜிதா. வீக்கெண்ட் மோட் முக்கியமா ஹாலிடே மோட் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிருக்க டேக்கு எனர்ஜி மற்றும் வைப் தர மாதிரி சூப்பரான சாங்ஸ் கூடவே அறிவு வளத்துக்கு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் தர காத்துட்டே இருக்கு.
1: Yeah, drive time beats. Vroom, vroom.

டே ஸ்டார்ட் ஆனதே சூப்பர் ஸ்பெஷலாக தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்பெஷலான டேவோட டே ஸ்பெஷல்ஸ் என்னென்னலாம் கொண்டாடுறோம், என்னென்னலாம் அனுசரிக்கிறோம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நாள் தான் திருவருட்பிரகாச வள்ளலார்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகளார் அவரோட பிறந்த தினம்ங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்ன இவர் ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையோட முக்கிய நெறியாக கொண்டு வாழ்ந்து வந்தாருங்க. இவர் தாங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தையும் நிறுவியிருக்காரு. அடுத்தடுத்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க தர்மதுரை படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: 8 300 37 27 57. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசத்தோட முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட நாள் அனுசரிக்கப்படுதுங்க. இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கான தீர்மானம் 1985 ஐக்கிய நாடுகள் பொதுசபையில தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு 1986 துவங்கி

வருஷமும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. 1986 வருஷம் இருப்பிடம் எனது உரிமை அப்படின்ற கருப்பொருள் கொண்டு கென்யாவில் இருக்கிற நைரோபின்ற ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த தினத்தை கொண்டாடினாங்க. சரி, அப்போ இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் பாதுகாப்பான உரிய உறைவிடம். அப்போ இந்த வருஷம் விழா எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஓமன் நாட்டில் இருக்கிற மஸ்கட் அப்படின்ற ஊர்ல தாங்க கொண்டாடுறாங்க. நிலையத்தில் நேரம் 9:15 ஆகிட்டு இருக்கு. பாடல் கேட்டு வாங்க. இனிது படத்துல இருந்து

0: வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் காலை 9:20. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து

எனர்ஜெட்டிக்கான இந்த மார்னிங் டைம்ல மேலும் எனர்ஜி ஏற்ற மாதிரி சாங்ஸ் கூடவே இன்ஃபர்மேஷன் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே கொண்டாடப்படுதுங்க. என்னது இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவா? இப்போதானே நம்ம செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்தியாவோட டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு வேர்ல்டு டீச்சர்ஸ் டே கொண்டாடப்படுதுங்க. யுனெஸ்கோ அமைப்பால 1994 தொடங்கி இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நாள் கடைபிடிக்கப்படுவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி மற்றும் சமுதாய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி வர ஆசிரியர்களையும் அவங்களோட பங்களிப்பையும் பாராட்டி, உலகளவில் இருக்கிற ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணவிருந்தாங்க. ஸோ போன மாதம் கொண்டாடினா என்ன, இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டலாம். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்துல இருந்து

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

டிராப்டன் பீச் காத்திருக்க நிறமல்ல நிகழ்ச்சியில அடுத்ததா பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் பத்தி தாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மற்றும் வசதியற்ற குடும்பங்களுக்கு சொந்தமா நிரந்தர வீடுகளை கட்டித்தரது தாங்க இந்த திட்டத்தோட நோக்கம். இது இந்திய அரசால துவங்கப்பட்ட ஒரு முதன்மை திட்டங்க. இந்த திட்டத்துக்கு நிறைய இணைப்பு திட்டங்களும் இருக்குங்க. அந்த இணைப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு தேவையான கூலி வேலைக்காக கூடுதல் நிதி பெற்ற MGNREGA என்று அழைக்கப்படக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், கழிவறை கட்டுவதற்காக தனி நிதியுதவி அளிக்கிற ஸ்வச் பாரத் மிஷன், இலவச LPG கேஸ் இணைப்பு தர உஜ்வாலா திட்டம்ங்க. இந்த திட்டத்தில் சேர நீங்க சொந்தமாக நிரந்தர வீடு இல்லாத கிராமப்புறத்தை சேர்ந்த குடும்பமா அல்லது நபரா இருக்கணுங்க. குடிசை அல்லது தற்காலிக வீடுகளில் வசிப்பவராகவும் இருக்கணுங்க. இந்த திட்டத்தில் கட்டப்படுற வீடுகளில் சமையலறையும் சேர்த்து பரப்பளவில் குறைஞ்சது 25 சதுர மீட்டர், அதாவது 269 சதுர அடி இருக்கணுங்க. இந்த திட்டத்தில் சேர்ற யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிசை அல்லது தற்காலிக வீடுகளில் வசிப்பவர்களுக்கும், SC ST பிரிவினருக்கும், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முன்னாள் பண்டைய தொழிலாளர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கும் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுதுங்க. சரி, இந்த திட்டத்தில் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கிறது அப்படியெல்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க காவலன் படத்துலேருந்து.

ஆவாஸ் கிராமின் யோஜனா திட்டம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில சரி, இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், MGNREGA அட்டை, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான அட்டை, ஃபோன் நம்பர், நிலம் அற்றது குடிசை தொடர்பான விவரங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரம், இவையெல்லாம் தேவைங்க. இதை தாண்டி இன்னும் எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி டவுட்ஸ் இருக்குது, மேலும் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கிற BDO ஆஃபீஸ், அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகம் அல்லது கிராம ஊராட்சி செயலரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க, அரிமா நம்பி படத்துலேருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: டிராட்டம் பீச் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நேரம் 9:45. நேத்து அக்டோபர் 4 தொடங்கி வர 10ஆம் தேதி வரைக்கும் உலக விண்வெளி வாரமானது கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஸோ ஸ்பேஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? பூமியில் இருந்து சுமார் 40 ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸில் இருக்கிற 55 கேண்ட்ரி இ அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய கோள் பெரும்பாலும் கார்பலான ஆனதாங்க. இங்கே இருக்கிற

அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக இந்த கோளில் இருக்க கார்பன் எல்லாமே மூணுல ஒரு பங்கு வைரமாக ஆகிருச்சுன்னு வானியலாளர்கள் சொல்கிறாங்கங்க. ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கேட்டோம். அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, நண்பேண்டா படத்துல இருக்குது.

வாரம் உலக விண்வெளி வாரத்தோட சேர்ந்து வனவிலங்குகள் வாரமும் அனுசரிக்கப்பட்டு வருதுங்க. சோ டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியில அடுத்ததா வைல்ட் லைஃப் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? மெக்சிகோவை சேர்ந்த அஷோலோட்டல் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய நீர்வாழ் உயிரினம் தன்னோட உடலோட எந்த உறுப்பை இழந்தாலும் அதை மீண்டும் புதிதா வளர்த்துக்கிற ரீஜெனரேஷன் ஆற்றல வச்சிருக்குதாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க. சர்க்கார் படத்துல இருந்து

நிறைவு செய்து மீண்டும் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்க வரேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி, நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:02.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது விருந்தினர் விருப்பம். வணக்கம், உங்களை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம்.
6: என்னுடைய பெயர் டாக்டர் சேகர் ராஜகோபால். நான் ஒரு மனநல மருத்துவர். சேலம் அன்னபூர்ணா மருத்துவக் கல்லூரியில் மனநலத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் மனைவி ஒரு மருத்துவர். எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு. மகன் இன்ஜினியர், மகள் டாக்டர்ங்க.
5: நிச்சயல, முதலாவதாக நீங்கள் விரும்பி கேட்கவிருக்கும் பாடல் என்ன?
6: அந்த காலத்துல எல்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப சலித்து போய் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லையே வாழ்வதற்கு அப்படின்னு நினைக்கிற சமயத்துல, நான் ஒரு மனநல மருத்துவராக அன்றாடம் நான் வந்து சந்திக்கக்கூடிய நோயாளர்கள் அதிகம் வந்து பகிர்ந்து கொள்வது வாழ்க்கை மேலேயே எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது விரக்தியின் விளம்பிற்கு சென்ற மனிதர்கள் இது போன்று பேசுவது வழக்கமான ஒன்று. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த வலிமை மிக்க வரிகளை நான் கேட்கும் பொழுது, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர் கவிஞர் கண்ணதாசன். இன்று உலகையே வியக்கும் வண்ணம் அத்தனை பாடல்களையும் நமக்கு தந்தளித்து விட்டு ஒரு அழியாத புகழை பெற்று இருக்கிறார். அவருடைய பாடல் வாழ நினைத்தால் வாழலாம், சோகமாக இருக்கும் வாழ்க்கையில் விரக்தியை அடைந்திருக்கும் அனைவருக்கும் இந்த பாடலை ஒரு முறை கேட்டாலே அவர்களுக்கு உள்ளத்தில் உற்சாகம் பீரிட்டு எழும். அந்த பாடலை நான் கேட்க விருக்கிறேன்.

0: இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பாடலை வந்து ஒரு இனிமையான பாடல், இனிமையான இசை என்றுதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி சுசீலா அம்மா அவர்களும் பாடிய பாடல் அது. இருவல்லவர்கள் என்ற படத்தில் இருந்து அந்த பாடல், நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் என்ற ஒரு பாடல். இந்த பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய கற்பனையின் உச்சத்தை நாம் ரசிப்பதாக இருக்கும். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொண்ட கரம் மீது பரிசென்ன தந்தார், உன் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் அப்படின்னு அந்த காதலன் வந்து காதலி கிட்ட அது பாடலாவே கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண் வந்து விளக்குகிறாள், எப்படின்னா, பொன் வண்டு ஒன்று மலரென்று முகத்தோடு மோத, ஒரு வண்டு என்னுடைய முகத்தை மலரென்று நினைத்து என் முகத்தோடு மோத என் வளை கொண்ட கரம் அதை வந்து தடுக்கிறாள். அந்த காதலி வந்து அந்த வண்டை வந்து தடுக்கிறாள். அப்படி தடுக்கும் பொழுது அந்த கூந்தல் கலைகிறது. நடந்தது இதுதான் என்று காதலி விளக்கும் போது காதலன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுக்கு வந்து காதலி மேல் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு குறும்பாக கேட்டதை இவ்வளவு அழகாக அந்த கவிஞர் எழுதியிருப்பார். அந்த கவிஞருடைய கற்பனையை பாருங்க, ரசிக்கத்தக்க ஒரு பாடல். கேட்டு மகிழ்வோமா?

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: அடுத்தது பாவ மன்னிப்பு என்ற படம். அந்த திரைப்படத்துல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு குழந்தைய வந்து தாலாட்டு பாடல் மாதிரி ஒரு பாடலை பாடுவர். அப்ப அந்த கவிஞரின் வரிகள் தான் என் மனதை விட்டு அகலாமல் இருக்கிறது. அந்த திரைப்படம் வந்தது வந்து 1960களில் வந்த ஒரு படம். அப்ப அவருடைய கற்பனை பாருங்க, அந்த குழந்தையினுடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா, மலர்ந்தும் மலராத ஒரு மொட்டு மலராகும் பொழுது அந்த மலருக்கும் மொட்டுக்கும் இடையில் இருக்கும் ஒரு பருவமாக பாதி மலர் போல, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த குழந்தையின் கண்களை வர்ணிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சரணத்தில் தென்றலை அவர் வந்து பாடும் பொழுது அந்த தென்றல் நதியில விளையாடுதாமா, நதியில விளையாடிட்டு அந்த கொடிகள்ல வரும்போது அதே தென்றல் தலை சீவி கொள்கிறதாமாம். அதை தென்றலை ஒரு பெண்ணாக வர்ணித்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலை, ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த தென்றலை வந்து ஒப்பிட்டு பேசி அந்த காலத்திலேயே ஒரு புது கவிதையை உருவாக்கிய வல்லமை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த ஒரு இனிமையான பாடலை நாம் இப்பொழுது கேட்போமா?

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்கள். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது, நீங்க ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த பாடல் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க சொல்ல சொல்ல, கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்குமே நிச்சயமா அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்கலாமே அப்படின்னு தூண்டுற அளவுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் மிக ஆழமா, அதே நேரத்தில் ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா சொல்றீங்க. ஒரு மருத்துவரா அல்லது உங்களுக்கு தனியா இசை மீது தீராத ஆர்வம் கொண்ட ஒரு இசை கலைஞரா?
1: நான் வந்து ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு இசை கலைஞரும் கூட. புல்லாங்குழல் இசை கலைஞர் நான். 3 மணி நேரம் வந்து தனியாக புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறேன்.
0: ஓ, அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாடல்கள் மேலையும் இசை மேலையும் தீவிர ஈடுபாடுங்களா?
1: ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு கவிதைகளும் வரும், கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கேன். மெடிக்கல் காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் வந்து படிப்புல கவனம் செலுத்தினதுனால கவிதைகள்ல கவனம் செலுத்த முடியல.
0: ஒரு இசைக்கலைஞர்னு உங்களை பத்தி சொல்லிட்டீங்க, வரிகள் மீதே உங்களோட கவனம் செல்வதாக இருக்கிறது அப்படின்னு அதான் கேட்கலாம்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைய கவிதை எழுதுவீங்களா?
1: கவிதை வந்து கல்லூரி பருவத்துல நான் எழுதுனது இல்லை, ஆனா பள்ளி பருவத்துல எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியில ஏறும் பொழுது படிப்பதற்கு நிறைய இருந்ததுனால அதை நான் தவிர்த்துட்டு படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன்.
0: கவிதை பாடும் மருத்துவர் நம்முடைய சமூகத்துக்கு கிடைச்சிருக்கிறது அருமையான ஒரு விஷயம். நிகழ்ச்சியில அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல். கவிஞர் வாலி வந்து ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. தன்னுடைய அழகான ஒரு காதலியை அவர் வர்ணிக்கும் பொழுது, ஞாயிறு என்பது கதிரவனை குறிக்கும், கண்கள் வந்து சூரிய ஒளியைப் போல மிளறக்கூடிய ஒரு கண்கள். பொதுவாகவே பெண்களை நிலவுக்கு ஒப்பிடுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர் காதலி வந்து நிலவு போல இருக்கிறாள். திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய், செவ்வாயின் மார்ஸ் அது சிகப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த காதலியுடைய இதழ்கள் வந்து செவ்வாய் என்பதையும் குறிக்கும். சோ அப்படி ஒரு அழகான ஒரு பாடல், ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக என்ற ஒரு அழகான வரிகளை நாம் இப்பொழுது கேட்போமா பாடலாக.

0: இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிறைய பேர் வந்து வாழ்க்கையில என்னங்க இருக்கு, என்னத்தை நம்ம போய் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய சில காலகட்டங்கள் வரும். ஆனால் நம்மளுடைய மனதை நம்ம வந்து எப்பவுமே வந்து ரொம்ப திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எதை விட்டாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோர்ந்து இருக்கக்கூடிய காலங்கள், ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு சாவி உண்டு. நம்ம நடக்கிற பாதை கூட வந்து மேடும் பள்ளம் நிறைந்ததாக தான் இருக்கும், அப்படியே மொசைக் தரை போட்ட மாதிரியே இருக்காது. இரவென்று ஒன்று இருந்தால் பகலென்று ஒன்று இருக்கும். இது மாறி மாறி வருவதுதான் ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பவுமே நல்ல விஷயங்களே நடந்துட்டு இருந்தா அது போர் அடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடும் போது கொஞ்சம் காரமும் நம்ம சாப்பிடுறோம் அல்லவா? அது போல இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக நம்ம வந்து முடங்கி உட்கார்ந்து விடக்கூடாது. சோ அது போன்ற ஒரு காலகட்டங்களில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய உலகம் பிறந்தது எனக்காக என்ற பாடல் நான் மனதிற்குள் எண்ணும் பொழுது, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, எவ்வளவு உற்சாகமாக அதுல வந்து மாண்புமிகு திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுல பாடியிருப்பாரு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்ததும் கூட எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக அப்படின்ட்டு இயற்கையை நோக்கி அவர் பாடக்கூடிய பாடல் அவ்வளவு உற்சாகம் நிறைந்திருந்தது. எவ்வளவு சோகமாக இருக்கிறவர் கூட அந்த ஒரு பாடலை பார்த்து விட்டார் என்றால் அடுத்தது என்ன வேலை என்று சொல்லி எந்திரிச்சு துள்ளி குதிச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாருங்க. அந்த பாடலை கேட்போமா?

0: எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி மகிழ்ந்தார் மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் ராஜகோபால் அவர்கள். நேர்களின் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை காலை மணி 10:02 கேட்கலாம். நன்றி.
2: Yeah, Akashvani, that's lit.

காலை 10:32 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில எந்தெந்த திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெடி மற்றும் சினம் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து. 2021 வருஷம் ஆர்யா சைஷாவோட நடிப்புல சக்தி சவுந்தரராஜனோட இயக்கத்துல டி இமானோட இசையில வெளிவந்த திரைப்படம் தான் டெடி. டெடி திரைப்படத்துல இருந்து அடுத்தடுத்து 3 பாடல்கள் வரிசையா விளம்பரம் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இதுவரை டெடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சோங்க. நம்ம மதுரை பண்பலைன்ற ஃபேஸ்புக் பேஜில் தினம் தினம் நேயர்களுக்காக மூன்று கேள்விகள் கேட்போம் இல்லையா? அப்படி நேற்றைய கேள்விகளாக நம்ம முன்வைத்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான பாலம் எது அப்படின்ற கேள்வி, இயக்குனர் கே பாலச்சந்திரின் படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மூன்றாவது கேள்வியா, செல்போன் மனிதனிடம் பேசினால் அது முதலில் என்ன சொல்லும்? எல்லா கேள்விகளுக்குமே நேயர்கள் விடையளிச்சுட்டே இருக்காங்க. நீங்க இன்னும் கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி அதுல இந்த மூன்று கேள்விகளும் தனித்தனி பாம்ப்ளெட் போஸ்டரா வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிருப்போம். அதுக்கு கீழே போய் உங்களுக்கான விடையை கமெண்ட் பண்ணிட்டு கீழே உங்க பேரு ஊரையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி, நாங்கள் கமெண்ட் பண்ணிடுவோம், எங்கள் பேரெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியில் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மதியம் 1:30 வசந்தகானங்கள் நிகழ்ச்சி வளம் வரும் இல்லையா, அதற்கு நடுவில் நாங்கள் இந்த கேள்விகளெல்லாம் சொல்லி இந்த கேள்விக்கு எந்தெந்த நேயர்லாம் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுவோங்க. நேரம் குறைவாக இருக்குது, ஸோ சீக்கிரமாக போய் மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை பண்ணுங்க.
1: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, ஃபேஸ்புக்ல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்டா?
2: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
2: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
2: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
0: இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா 2022 ஷபீரோட இசையில GNR குமரவேலனோட இயக்கத்துல அருண் விஜய் மற்றும் பாலக் ஆகியோர் நடிப்புல வெளிவந்த திரைப்படமான சினம் படத்துல இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடலை பாடியிருக்காங்க GV பிரகாஷ்குமார் மற்றும் கே சிவாங்கி ஆகியோர்.

நிகழ்ச்சியா 11:02 வளம் வர காத்துட்டே இருக்கு கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கலாட்டா பண்ண நமது நிலைய அறிவிப்பாளர்கள் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில இருக்கிற மெயின் கேம்பஸ்க்கு தான் போயிருக்காங்க. அங்க நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கல்லூரி கலாட்டா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து தாங்க கலாட்டா பண்ண போறோம். செம வைபா, செம ஜாலியா, செம ஃபன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போது. மறக்காம கேளுங்க காலையில 11:02 கல்லூரி கலாட்டா. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடலை பாடியிருக்காரு ரேவந்த். இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் 10:55.

0: இதுவரை கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில டெடி மற்றும் சினம் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஆரம்பிக்கணும், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.
1: வணக்கம், நான் தான் உங்க பின்னணி பாடகர் வி.பி. பிரசன்னா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். எப்போ

0: விட்டு போன.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மினுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தி அடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும், அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்

போக்குவரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகர ஆட்சியர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இருக்கீங்க இன்னைக்கு நாம அங்க இருக்க விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து தான் கலாட்டா பண்ண போறோம். சரி, கலாட்டா பண்ண எந்தெந்த ஆர்ஜி எல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லவே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
2: வணக்கம்.
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க கல்லூரி கலாட்டா, இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா பண்றதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம்? ஆமாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன், அமெரிக்கன் காலேஜ்ல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து எப்பயுமே வந்து கல்லூரி கலாட்டம்னாலே சும்மா ஜாலியா ஃபன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பேக் டு காலேஜ் டேஸ் போன மாதிரி ஒரு வைப் இருக்கும். சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வந்து ஜாலியா மஜா பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து கல்லூரி கலாட்டால எல்லாருக்குமே சேர்ந்து கலாட்டம் பண்றதுக்காக உங்களோட இணைவது நான் ஹரிணி, அண்ட் நான் நிவ்யா வைஷ்ணவி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெல்கம் அட்ரஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொஃபசர் பேச போறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். ஐ எக்ஸ்டெண்ட் மை ரிகார்ட்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல் டாக்டர் ஜே பால் ஜெய்கர் இன் அப்சென்ஷியா, ஆனரபிள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஷைலஜா மேம், ஆர் டிஸ்டிங்விஷ் கெஸ்ட் ஃப்ரம் ஆகாஷ்வாணி, மதுரை கே வேல்முருகன், நிவ்ய பிரியா, வைஷ்ணவி அண்ட் ஆர் எஸ்டீம்ட் அலம்னி ஹரிணி, மை பிலவிட் கலீக்ஸ் அண்ட் டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இந்த செஷன்ல வந்து நீங்க எல்லாரும் பேச போறீங்களா, பாட போறீங்களா, ஸோ என்ன என்ன உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, கன்வே பண்ண போறீங்களா மக்களுக்கு, அது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் யூ டு பி ஆன் லைவ். ஸோ இது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் மணி மாதிரி பாத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஆகாஷ்வாணி ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு அவர் டிபார்ட்மெண்ட்.
1: Thank you மேம். தென் இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட வந்து ஒரு பெரிய இன்சார்ஜ் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டா இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்மே வந்து லிட்டரலி வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறவங்களாவே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டே நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். A warm and a cheerful welcome to all the participants and the listeners to Agashavani's special program Kalluri Kalata. College life is not about classrooms, books and examination, but it's about talent, fun, laughter and sometimes unforgettable achievement. So this Kalluri Kalata, it's a very wonderful platform where vibrant spirit of college student comes alive. So there is a mix of in melodious singing, mimicry, and then inspiring series of achievements. So get ready for this program with fun, energy, and inspiration. Thank you.
3: தேங்க் யூ மேம். ஆக்சுவலா வருங்கால டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறமா மியூசிக் டிரெக்டர்ஸ், கம்போசர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நபர்களை உருவாக்கக்கூடிய குரு பேசி முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்ததான் வந்து மேம் சொல்லிட்டாங்கப்பா, நாங்க வந்து இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கூட பேச போற முதல் வந்திருக்காங்க ஜாலியா. என் பேர் வந்து அம்ருதா, நான் வந்து இங்க எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஏன் இந்த கெரியருக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுனா, சூப்பருங்க, நானே கேட்கணும்னு நினைச்சு அமுதான் சொன்னதுமே மேக்ஸிமம் வந்து இந்த விஸ்காம் அப்படின்னாலே வந்து விஸ்காம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆசோலேஷன்ஸ் நிறையவே இருக்கும். பட் அமுதா வந்து நான் இதை தான்ப்பா படிப்பேன்னு வீட்டில் அழுது புரண்டு எடுத்தீங்களா, அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ வந்துட்டு நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வந்து ஆர்ஜேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்போல தான் நான் வந்து ஆறே வா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு வந்து திடீர்னு டெக்னிக்கல் ஃபீல்டில் போவோம், ஆடியோ வீடியோ எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டரா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு 8 months ஒர்க் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் ஏன் டெக்னிக்கல் ஃபீல்டே வந்து நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாங்கிறக்காண்டி இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். சூப்பருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதையும் அதனால நம்ம இதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இது வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்லயும் பசங்க வந்து விஸ்காம் எடுக்கிறேன் விஸ்காம் எடுக்கிறேங்கிறாங்க, அதெல்லாம் எதுக்குப்பா எடுக்கிற அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பதிலா இருக்கு. ஏன்னா அது மூலியமா வந்துட்டு நிறைய நம்ம ஏர்ன் பண்ண முடியும், படிச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ண முடியுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்க பாட்டுலாம் அவ்வளவு அழகா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டுமே இல்லையா? அது அவங்க இல்ல, அதுக்காகவே சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு இசைக்குழு இருக்காங்க. இப்ப அந்த இசைக்குழு ரெடியா இருக்காங்க, பாடலாமா? 3, 2, 1.
4: மியூசிக் எல்லாம் கொடுக்கறது
5: கத்துக்கிட்டேன்.

0: பாடிருக்கீங்க, சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கு கம்பெனியான ஒருத்தர் பாடினாரு, அவர்த்தையும் பேசிடலாம். உங்க பேசுறது?
1: என் பேர் சந்தோஷ் ஜோசப், ஃபர்ஸ்ட் இயர் இஸ்காம் படிக்கிறேன்.
0: நல்லா பாட்டீங்க. எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்க இல்ல சடனா எங்களை பார்த்ததும் அப்படியே அந்த மொமெண்ட்ஸ்ல தோணிருச்சோம்?
1: இப்பதான் ஜஸ்ட் நோ ப்ரிப்பேர் பண்ணி உடனே பாடியாச்சு.
2: நான் போல சில ஒரு ஆசை கத்துக்கணும்னு, நம்மளே கத்துக்கலாமே அப்படின்னு கத்துக்கிட்டேன்.
0: வந்து நிறைய பேர் இம்ப்ரஸ் பண்ணிருப்பீங்கல்ல, டெஃபினட்டா பண்ணிருப்பீங்க. அதுல வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து மறக்கவே முடியாது. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் இதை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறமா இவங்க பார்த்து நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் யாரா இருக்காங்க?
2: இல்ல அப்படின்னு இல்ல, வந்துட்டு சரி எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், சரி மியூசிக் வந்துட்டு பிளே பண்ணணும், ஏதாவது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும் ஆசை. சின்ன வயசுல இதுவும் வாசிப்பேன், பி அதுதான் அந்த ட்ரம்ஸ் வாசிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ வந்து சரி கத்துக்கணும் கத்துக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சரி கத்துப்போமே, இதுல என்ன இருக்கு கத்துக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபோலோ கத்துக்கிட்டோம். அது நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு. எங்க யூஸ் ஆயிருக்குன்னா, நிறைய பேர் வந்துட்டு இதை இது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண நிறைய பேர் வந்துட்டு வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரிக்கே நல்லா இருக்கும். சரி என்னன்னா, நம்ம இப்படி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இது கத்துக்கிட்டோமே, நிறைய பேர் வந்து நல்லா பேசுறாங்களே, நிறைய பேசுறாங்க நம்மகிட்ட, சரி ஓகே நம்ம நிறைய ப்ளே பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு மோட்டிவேட் தான் பண்ணிருக்காது. நல்லது,
0: சூப்பருங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்து கத்துக்கிட்டேன், இது மட்டும் கிடையாது, ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பேன்னு சொல்லி ஒரு இசை கலைஞர் கூட இப்போ நம்ம வந்து பேசியிருக்கோம். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணீங்க. நான் அவர் சொல்லியிருந்தாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால நான் கத்துக்கிட்டேன், நானும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இதுல இருந்து என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அங்க போய் இங்க போய் அப்படிங்கறத தாண்டி நம்மளாலேயே முடியும்ப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா பாருங்க இந்த மாதிரி அச்சீவ் பண்ணலான்னு நம்ம அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா அப்புறம் பாட்டு எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் வந்து இங்க இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசலாம். ஸ்டே டியூன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஜீவா, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
2: என் பேர் ரிப்கா, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
3: என் பேர் ஜெய்ஸ்ரீ, நான் செகண்ட் இயர்.
0: சுபஸ்ரீ, செகண்ட் இயர். சரி, ஓகே. இந்த கேமோட
4: கான்செப்ட் ஒரு குரூப்பா தயா அலைராக்கியே.
0: ஆமா, குரூப்பா தான் அழைகிறாங்க. இப்ப வந்து குரூப்பா தான் நாங்க வந்து கேம் விளையாடுவோம் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே உட்காந்துருக்காங்க. சோ உங்களுக்கான கேம் என்னன்னா, நான் ஒரு டைலாக் சொல்ல போறேன். அந்த டைலாக வந்து நான் வந்து இமோஷன் ரெஸ்ஸா சொல்லுவேன், நீங்க வந்து அந்த மல்டிபிள் இமோஷன்ல இப்ப வந்து பேசி காட்ட போறீங்க. ஓகேவா, ரெடியா?
3: இப்ப சாரி, நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க?
0: நான் ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்க கிட்டதான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டைலாக் என்னன்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்ல போறீங்க, அப்புறம் வந்து கோமா சொல்ல போறீங்க, அப்புறம் அழுதுகிட்டே சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகே, டன்.
3: நான் ஒரு தடவை
0: என்னமா டயலாகே வரல,
3: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
0: ஓகே, சிரிச்சது டன். நெக்ஸ்ட் கோமா.
3: நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி.
0: ஓகே டன். நெக்ஸ்ட் அழுதுகிட்டே.
3: ஒரு தடவை.
0: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இப்ப அடுத்து வந்து இன்னொருத்தருக்கு என்ன டைலாக் அப்படின்னா, கண்ணா 2 லட்டு தின்னா ஆஸ்திரேயா. ஓகேவா, உங்களுக்கும் அதே தான், சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோமா. ஓகே,
3: அவங்க பாரு ஏன்ட்டு ஏன்டா இந்த கேள்வி கேட்கறது பாக்குறாங்க.
0: பரவாயில்ல, கேட்போம். ஓகே ஃபைன், நீங்க சொல்லுங்க. கண்ணா 2 லட்டு தின்னா ஆஸ்திரேயா.
1: கண்ணா 2 லட்டு தின்னா ஆசையா?
0: இது இப்ப நீங்க என்ன இமோஷன் சொல்ல வரீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? யாருக்குமே புரியலங்க.
1: குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்றாங்க.
0: இமோஷன் சொல்லுங்க, நான் சொல்றேன். பிடிக்கணும், அழுகணும், கோவப்படணும், இதுதான் உங்களுக்கான இமோஷன்.
1: கண்ணா 2 லட்டு தின்னா ஆசையா?
0: நீங்க வந்து என்ன இமோஷன் அப்படியே டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கொடுத்துறீங்களா?
1: நீங்க அப்படியே செகண்டா சொல்ல.
0: ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோவப்படுறது.
1: கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா?
0: இன்னங்க நீங்க சிரிச்சுக்கிட்டே ஏத்த இறக்கமா பேசுறீங்க. ஓகே, இப்ப அழுகுறதாச்சு, அவங்களுக்கு டஃப் குடுக்கற அளவுக்கு பேசுங்க. அழுதுகிட்டே வந்து இந்த டைலாக் சொல்ல போறீங்க. இப்ப
3: என்னம்மா என்னம்மா
1: அழுகிங்கள வந்து உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க நினைக்கிறதுனால டைலாகே வரல. இட்ஸ் ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இவங்க கிட்ட கேட்போம். உங்களுக்கான டைலாக்
0: கைப்புள்ள தூங்கிடு.
4: அப்படி கேளுயா, அப்படி கேளு.
0: கைப்புள்ள தூங்கிரு. இப்ப அழுதுகிட்டே சொல்லணும்.
3: கைப்புள்ள தூங்கிரு.
0: இப்ப கோமா சொல்லணும். கைப்புள்ள தூங்கிரு.
1: அப்பாடியோ, எங்கிங்க எங்க இருந்துமா இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் நீ புடிச்ச? இவங்க பேசுறத பார்த்தா பரவாயில்ல, நைஸ், நல்ல ட்ரை. அடுத்ததான் வந்துட்டு வாங்க வாங்க ஓங்கி அடிச்சா 110 வெயிட். என்ன ஆளுக்கும் டைலாக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி குடுக்குற பத்தியாக
4: புரியுது.
1: இட்ஸ் ஓகே, சொல்லுங்க.
0: ஒரு செட் ஆஃப் கேங் அப்படியே ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. இந்த கேம் என்ன அப்படின்னா, சொல்றதுல சொல்லாத, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து தவறான பதில்கள் தான் சொல்ல போறீங்க. இப்ப வந்து 5 கேள்வி அடுக்கடுக்கா கேட்பனா, நீங்க வந்து நச்சு நச்சுன்னு பதில் சொல்ல போறீங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்க வாங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, மஞ்சப்பொடி என்ன கலர்ல இருக்கும்?
1: சிவப்பு கலர்ல இருக்கும்.
0: மிளகா தூள் என்ன கலர்ல இருக்கும்?
1: மஞ்சள் கலர்ல இருக்கும்.
0: வானத்துல என்ன பறக்கும்?
1: கார் பறக்கும்.
0: ரோட்ல என்ன போகும்?
1: ஏரோப்ளேன் போகும்.
0: அடடடா, உஷாராதான் இருக்காங்கப்பா. ஓகே, எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணிடலாமா? அவ்வளவு அழகா சொன்னாங்கல்ல.
1: ஏய் சூப்பர், நாங்களாம் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்துதான் வந்து பேசுக்கு ரெடியா இருக்கிறவரு. நான் பாட்டு மட்டும் இல்லைங்க, என்கிட்ட நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் எவ்வளவு கரெக்டா தப்பா பதில் சொல்லுவேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு.

0: அவங்க பேர் இன்னொரு வாட்டி
1: சந்தோஷ் ஜோசப்.
0: சந்தோஷ் ஜோசப், சந்தோஷ் ஜோசப் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு, பறவைகள்லாம் எங்க தங்கும்?
1: வீட்ல.
0: யார்
1: வீட்ல?
0: படிக்கிறீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க, டேவிஸ் எல்லாம் பாடுறீங்களா? ஓரளவுக்கு. எங்க ஏதாவது ஒரு பாட்டு? ஏய் ஓரளவுக்குன்னா அப்புறம் வாய்க்குள்ளே பாடினா எப்படி எல்லாருக்கும் கேக்கும்?
1: நீ கவிதைகளா கனவுகளா தயங்கி நீயே.
0: போதுமா, இது என்ன உங்களோட டிபார்ட்மெண்டோட என்ன சொல்ற குடும்ப பாடல் மாதிரி ஆட் பண்ணாங்க?
1: வாண்டம் காவி
0: வாண்டம். எப்ப தான் பாடுவீங்க? எப்ப கேட்டாலும்
1: திடீர்னு ஃபீல் ஆயிடுச்சுனா அப்படியே.
0: சரி ஓகே, உங்ககிட்ட அப்படி போயிடுவோமா? ரொம்ப கவலைப்பட்டா என்ன பண்ணுவோம்?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தும்.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துமா? நான் வந்து ராங்கான ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன்.
1: தூங்குவேங்க.
0: எல்லாமே அதேலயே பண்ணிடலாம்ல, கரெக்டான ஆன்சர்ஸ்லயே வந்துருச்சேப்பா. சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு சூப்பரா வந்து முயற்சி பண்ணீங்க. அடுத்ததான் நாங்க ஒரு கேங் இருக்கோம், நாங்களாம் இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. மைக்க மட்டும் கொடுங்க, எங்க பேச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீர தீர சூரர்களா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம்.
2: இந்த வீர தீர சூரர்கள் வந்து நம்ம வந்து இன்னொரு கேம் புதுசா வைக்க போறோம். உங்களுக்கான கேம் என்னன்னா பஞ்சதந்திரம். இது சிம்பிளுங்க. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேள்வி கேட்பேன்ல, நீங்க அதுக்கான ஆன்சர் சொல்லணும். நான் செகண்ட் க்வெஸ்சன் கேள்வி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சரை சேர்த்து சொல்லணும். அப்படியே ஆர்டர் வைஸ் போகணும் ஓகே. லாஸ்டா ஃபிஃப்த் க்வெஸ்சன்
1: என்ன
0: போடுவாங்க?
2: உங்களுக்கும் அதே கேள்விதான். அதுல இருந்தே புடிச்சு போயிடலாம். உங்களுக்கான கேள்வியும் அதேதான். காதுல என்ன போடுவாங்க?
3: கம்மல்.
2: கையில என்ன போடுவாங்க?
3: கம்மல் வாட்ச்.
2: ஓகே சூப்பர். காதுல என்ன போடுவாங்க?
3: கம்மல் வாட்ச் செருப்பு.
2: ஓகே இப்ப நான் என்ன கேள்றது?
0: அங்கீகாரம்
2: கிடைக்கும்னே சொல்லலாங்க.
0: அடுத்தது உங்க பேரு?
1: என் பேர் காஜா.
0: உங்களுக்கும் அதே டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? கண்ணுல என்ன போடுவாங்க?
1: மை.
0: சூப்பர். மூக்குக்கு என்ன போடுவாங்க?
1: மை தோடு. சீ மூக்கு.
0: மை போடுவாங்க, தோடு போடுவாங்க. தோடுக்கு கா மூக்குல போடுறதே தோடு சொல்லிக்கலாம். சரி ஓகே, உதட்டுக்கு என்ன போடுவாங்க?
1: மை மூக்குத்தி வெட்டி.
0: சூப்பர். அதுக்கப்புறம் வந்து கழுத்துல வந்துட்டு என்ன வியர் பண்ணுவாங்க?
1: மை மூக்குத்தி லிப்ஸ்டிக் செயின்.
0: சூப்பருங்க, நல்லா விளையாடுறீங்களே. அடுத்தது கைக்கு என்ன போடுவாங்க?
1: மை மூக்குத்தி லிப்ஸ்டிக் செயின் வாட்ச்.
0: சூப்பர். வாட்ச், நிறைய வாட்ச் தான் வச்சிருக்கீங்க போல இருக்கே.
1: இல்ல இல்ல,
0: டைம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, அதனால வாட்ச் சொல்றீங்க.
1: இல்ல டக்குன்னு தோன்றதால சொல்ல முடியும்.
0: தோன்றதால சொல்ல முடியும், டைமிங்க தான சொல்றேன் நான். சூப்பர் பா தம்பி. ஓகே அடுத்ததா வந்து காலுக்கு என்ன போடுவாங்க?
1: மை மூக்குத்தி வாட்ச் செயின் செருப்பு.
0: கண்ணதாசன் அவர்கள் அப்படினே சொல்லலாம். அதே போல நிறைய கவிஞர்கள் எல்லாரையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவரு ஒரு கவிஞராயிருக்காருன்றிருக்காரு, அவர்கிட்ட பேசிருவோம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸோட அழகு. என்னன்னா வந்து நான் சிக்கனா மட்டும் போதுமா, எல்லாரையும் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிக்க வச்சிருக்காங்க. பட் அவர் வந்து திக்குறாரா இல்ல வந்து பாராட்டு வாங்குறாருன்னு பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஹரி.
2: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: நான் வந்து நான் எழுதுனல கவிதை சொல்றேன்.
2: சரி சொல்லுங்க.
4: இரக்கம் இல்லா இவ்வுலகில் இரக்க இல்லாத தேவதையாக இன்றளவும் என்னுடன் இருக்கிறாய். அடுத்து

0: வந்து
1: விதைகளா பூக்கு விதைகளா
0: ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்.
1: ஓகே ஓகேங்க. ஹரி இல்ல கவிஞர் ஹரி அடுத்த கவிதையா என்ன வாசிக்கிறார் அப்படிங்கறது கேக்கலாம். சொல்லுங்க ஹரி.
0: கருவில் என்னை சுமந்த என் கண்ணுக்கு கவி வடிக்காமல் கண்ணீரில் அழியும் கண்மைக்கு கவி வடித்திருக்கிறேன். காரணம் காதல்.
1: அடடா ஆச்சரிய குறி சூப்பருங்க. அடுத்தது ஏ லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. எப்ப புக்கே போடலன்னு இருக்கியா?
0: இல்லக்கா இல்லக்கா
2: அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது.
1: பாத்தியா இல்ல லிஸ்ட் ரொம்ப பெருசா போறனால தம்பி தேடி இருக்காது. பட் எனிஹவ் நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கும் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய லிரிசிஸ்ட் ஆகணும், பெரிய கவிஞர் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இப்ப அடுத்ததா அடுத்த கேங்கு கிட்ட நம்ம போக போறோம். ஹலோ ஹாய்
3: வணக்கம்.
1: சரி வணக்கம். உங்களுக்கும் வந்து நம்ம அந்த நவரசா கேமே விளையாடலாம் ஓகேவா? நவரசா கேம் என்னன்னா ஒரு டைலாக் சொல்லுவேன், நீங்க வந்து வெவ்வேறு ஆக்ஷன்ஸ்ல வந்து அத சொல்ல போறீங்க சரியா? ஓகேவா? உங்களுக்கான டைலாக் என்னன்னா சொல்லட்டா? உங்களுக்கான டைலாக் நான் அடிச்சா சாரி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் ஓகேவா?
3: நான் அடிச்சா தாங்க மாட்டேன்.
1: வா சூப்பர், இது அப்படியே அழுதுகிட்டே சொல்லுங்க.
3: நான் அடிச்சா தாங்க மாட்டேன்.
1: என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஓங்கி எடுத்தா ஒன்ற டன் வெயிட்டடா, பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா ஓகே டன். அவங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் மாதிரிதான் சோகமா கோவமா எடுத்துக்கிட்டே ஓகே சொல்லுங்க.
4: உங்க
1: ஃபர்ஸ்ட் இயர் யூஜி. நிக்கோக்கு வந்துட்டு இப்ப நான் சில கரெக்டர்ஸ் நேம் சொல்வேன், அது எந்த படத்துல அப்படிங்கறது சொல்லலாமா?
4: கொஞ்சம் டவுட் தான் சொல்றேன்.
1: சரி, கேங்க காமெடிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
4: யா
1: ஹைப் இல்ல. எந்த படத்துல யாரோட கரெக்டர் நேம்?
4: வின்னர் வடிவேல்.
1: சூப்பரிங்க, ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டீங்களே. சரி, அதே போல படத்தை உங்ககிட்ட நிறைய கேட்கணுங்கிறது தோணுது. பட் இருந்தாலுமே கூட பாட்டு வந்து எல்லாரும் கேட்டுட்டு வந்துடணும்னு நீங்களாம் வந்து ஆசைப்படுறதுனால ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம வந்து கல்லூரி கல்லாட்டா வந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாடல் தொடர்ந்து நம்ம பேசலாம் இணைந்திருக்கிறது.

北京

llama.

0: நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். கல்லூரிகளாட்டா எங்க இருந்தது அப்படின்னா அமெரிக்கால இருந்து, மதுரைக்குள்ள இருக்கிற அமெரிக்கன் காலேஜுங்க. அவதான் நான் சொன்னேன், எஸ் ஆல்மோஸ்ட் வந்து அப்படி வந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா அவங்கவுங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாராலையும் கேட்க முடியுது இல்ல. அடுத்த நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் இங்க நிக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: டிபார்ட்மெண்ட் நீங்க?
1: விஷுவல் கம்யூனிகேஷன். தேர்ட் இயர் கா?
0: தேர்ட் இயர் படிக்கிறீங்க. சரி ஓகே. இப்ப நான் வந்து சில கேரக்டர்ஸ் நேம் சொல்வேன், அதை வந்து நீங்க என்ன பாடத்துல அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே
1: ஓகே கா.
0: ஓகே, உங்களுக்காக நாங்க வந்து அப்படி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்டர் நேசமணி. எக்கியா கேட்ட மாதிரியே இருக்கே.
1: ஆமா கா, ஃப்ரெண்ட்ஸ் கா.
0: சூப்பருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூவில வந்து வடிவேலவருடைய கேரக்டர். அடுத்ததா வந்து எமோஷனல் ஏகாம்பரம். எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. இல்ல அவருதான் சொல்லணும். பாட்டும் அதெல்லாம் முடியாதா? நான் பாட மாட்டேன், என்ன நீங்க கேள்வி கேக்குறத நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா வந்து நம்ம கிட்ட இல்ல, நான் இதவே நான் கண்டினியூ பண்றேன்னு சொல்லி வந்திருக்க கூடிய நபர் சொல்லுங்க உங்க பேரு. அதுவும் கிடையாதே. பட் எனிவேஸ், நல்ல ஒரு முயற்சி. அடுத்துதான் சொல்றாங்களான்னு பாத்துருவோமா. அடுத்து வரக்கூடிய ஆட்கள் எங்கன்னு பாக்கும் போது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ வர அவங்க பேரு.
1: என் பேரு பீஸ்ட், வாரிசு, அதுக்கு கோட்டு, அதுக்கடுத்து ஜனநாயகன், அதுக்கு முன்னாடி
2: எல்லா டைமுக்கும் வந்து அந்த ஒரு

0: போகுது நாங்க வச்சு சாப்பிடுறதுக்கு. அது ஒண்ணே போதுமா, ஒரு புட்டு வச்சு ஓஹோன்னு வாழ்க்கை. அப்படி என்ன ஃபுட்டு ரெசிபி சொல்லுங்களேன். அதுக்கு பேர் வந்து சம்பல்னு சொல்லுவோம். ஒரு கோகோனட் வந்து கோகோனட் துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிரீன் சில்லி, அது வந்து ஃப்ரை பண்ணி ஹாஃப்ல வந்து எடுத்துட்டு, அது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் ஆனியன் அப்புறம் கொஞ்சமா புளி எடுத்து அது எல்லாத்தையுமே போட்டு அமிலே நாங்க அரைச்சிப்போம். அமிலே அரைச்சி அப்புறம் லாஸ்டா வந்து கோகோனட்டையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் சால்ட் போட்டுப்போம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஒரு தின் இதுக்கு வரும். ரொம்ப பார்க்க வந்து நாக்கெல்லாம் ஊற மாதிரி இருக்கும். கடைசியா வந்து ஒரு லெமனை போட்டு புளிஞ்சு போட்டாலே சூப்பரா இருக்கும்.
1: சூப்பரா இருக்குமா? எங்க இந்த அம்மிக்கல் அரைக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும், மிக்சியில அரைச்சா டேஸ்ட் வருமா?
0: ஆ, அமில அரைச்ச வந்து மிக்சியை விட வந்து அம்மி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: சூப்பருங்க. இத வச்சு இதுல எப்படி ரைஸ் ஓடலாம் வச்சு சாப்பிடுறதா?
0: ரைஸ் ரைஸோட சாப்பிடலாம், அப்புறம் வந்து ரொட்டியோட சாப்பிடலாம்.
1: சூப்பர். நீங்க சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு குட்டி பிரேக்ல ஒரு பாட்டி கேட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் முடியாது நாங்க பேசியே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு

0: சூப்பருங்க. இதை வச்சு இதுல எப்படி ரைஸோட எல்லாம் வச்சு சாப்பிடுறதா?
1: ரைஸ் ரைஸோட சாப்பிடலாம், அப்புறம் வந்து ரொட்டியோட சாப்பிடலாம்.
0: சூப்பர். நீங்க சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு பசி வந்துருச்சு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு குட்டி பிரேக்ல ஒரு பாட்டி கேட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் முடியாது, நாங்க பேசியே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். என்ன உங்களோட ரெசிபி சூப்பருங்க, வாழ்த்துக்கள்.
2: அந்த ரெசிபியை கேட்கும் போது இங்க வந்து பல பேருக்கு வந்து நாக்குல கண்டிப்பா எச்சியூர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நமக்கு வந்து அப்படியே லஞ்ச் ஆக வந்துடும். சோ இப்ப வந்து அடுத்து நம்ம வந்து இன்னொரு கேம் தான் உங்க கூட விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னா, டங் ட்விஸ்டர் தான் விளையாட போறோம். ஓகே, ஈஸியானது. ஓகேவா, நீங்க எப்படி சொல்ல போறீங்க தான் பாக்க போறோம். உங்களுக்கான ஈஸியான டங் ட்விஸ்டர் என்ன? ரெட் லாரி ப்ளூ லாரி. எனக்கே நல்லா ஆகுது. ரெட் லாரி ப்ளூ லாரி. ஓகேவா,
0: ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி. என்னம்மா?
1: ஓகே,
0: ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ப்ளூ லாரி.
2: ஓகே ஓகே, குட் ட்ரை, குட் ட்ரை. இப்ப அடுத்து வந்து நம்ம இன்னொருத்தர் கிட்ட வந்து இதே டங் ட்விஸ்டர் தான் கேட்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: சக்தி கார்த்திகேயன்.
2: ஓகே, உங்களுக்கான டங் ட்விஸ்டரும் அதே தான், ரெட் லாரி ப்ளூ லாரி. இதை வந்து அப்படியே 5 டைம்ஸ் வந்து நச்சு நச்சுன்னு சொல்ல போறீங்க. நாங்க பேசுங்க.
3: ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட்
0: லாரி. பிளட் எல்லாம் வருது. சொல்லுங்க சொல்லுங்க.
3: ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி.
2: சரி ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்ததா வந்து அடுத்து இன்னொருத்தர் கிட்ட வந்து ஒரு தங்க் ட்விஸ்டர் கேட்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
4: கிஷோர்.
2: உங்களுக்கான தங்க் ட்விஸ்டர் என்னன்னா, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. ஓகே, இவ்வளவு பெருசா இருக்கா, ட்ரை பண்ணுங்க, அதான் சொல்லிடலாம்.
4: கொக்கு நெட்ட கொக்கு கொட்ட கொக்கு.
2: உங்க பேர் சொல்லுங்க.
5: பிரகாஷ்.
2: ஓகே, உங்களுக்கு அதே தான் சொல்றீங்களா நீங்க? கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை.
5: கொக்கு நெட்ட கொக்கு
2: கொக்கு கொக்கு. அடுத்து சொல்லுங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை.
5: கொக்கு நெட்ட கொக்கு.
2: இப்ப நான் என்ன சொல்றது அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால வந்து இப்ப அப்படியே அடுத்த பர்சன் கிட்ட இதே கேள்விக்கான பதில கேட்டுடலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: அதே டங் ட்விஸ்டர்.
2: அதேதான்
1: சொல்லுங்க.
2: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை.
1: கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. நடுவில் ஒரு லைன் விட்டுட்டேனோ?
2: நடுவில் ஒரு லைன் விட்டுட்டீங்க, பரவாயில்ல. அப்படியே 5 டைம்ஸ் அப்படியே சூப்பர் ஃபாஸ்டா சொல்லிடலாமா? ட்ரை ட்ரை ட்ரை.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. சொல்லவா?
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை.
2: ஓகே சூப்பர். என்னதான் கொடுத்தாலும் ஒரு வழியா நீங்க சொல்லிட்டீங்கன்னே சொல்லலாம்.
6: அது எல்லாரும் சூப்பரா ட்ரை பண்றாங்களா? இப்ப ரொம்ப ஈஸியான ஒரே வார்த்தை தான், ரோட் ரோலர். நிகழ்ச்சி அடுத்ததான் வந்து என்ன விளையாட்டு விளையாட போறோம்
7: சொல்லுவாங்க. விளையாட்டு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருந்தாலும், இப்ப நம்ம படிக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? அதை தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக நீங்க வந்து வெயிட்டிஸ்ல வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம்.
8: ஹாய், ஹலோ. என்னோட பேர் வந்து கேரி ஸ்டீவ். நான்
7: முதல்ல ஒரு அர்த்தம் மட்டும் விளக்கம் மட்டும் சொல்லுங்க, நல்லா இருக்கு. பேரு
8: கேரின்றது வந்து வில்லியம் கேரி. ஸ்டீவ்ன்றது ஆஸ்திரேலியன் பிளேயர், தெரியும் ஸ்டீவ் ஸ்மித், அந்த நேம் சொல்லுவாங்க. சோ அப்படி வச்ச நேம் தான்.
7: நிறைய வந்துட்டு இப்போ உங்க வீட்டுல வச்ச பேர் தானே, லீனா மாத்திட்டதா?
8: இல்ல, நான் மாத்தல, வீட்டுல வச்ச பேர் தான். ஆமா,
7: ரொம்ப இந்த ரெண்டு பேர் மேலயும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனவங்க.
8: ஐ மீன்
7: இந்த பேர் வச்சாங்க இல்லையா, யார் வச்சா, யாருக்கு பிடிச்சு வச்சா?
8: Both for parents and mother, ரெண்டு பேரும். இன்னொரு ஸ்டீவ்ன்றது பிப்ளிக்கல் நேம், அப்படி வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா. நினைக்கிறாங்க சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. எதுக்கு அந்த சீன் வச்சிருக்கான், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டா எதுக்கு ரெட் கலர் போட்டிருக்காங்க, கலர் சீன் ஷாட் வெதர் எல்லாத்தையுமே கேட்கறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன். ஸோ மற்றவங்க ஏன் எடுக்கணும்னா, மாடர்ன் வேர்ல்டு வந்து டிஜிட்டலைஸ்டா

0: மாறுது. ஸோ விஸ்காம்ன்றது டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ வரும்போது ஏஐ வரைக்கும் உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டோட நீங்க அடாப்ட் ஆகிட்டு போகலாம். ஸோ தட்ஸ் த பிகஸ்ட் ரீசன்.
1: ரொம்ப தெளிவா இருந்தது. லைக் இப்ப வந்து நான் இதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷன்ல இருக்கேன் அப்படிங்கறதுங்களுக்கும், இல்ல நான் விஸ்காம் தான் படிப்பேன் ஆனா ஏன் படிப்பேன்னு தெரியாதுங்கிறவங்களுக்கும் இது நிஜமாலுமே ரொம்ப போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம இதுல எடுத்திருக்கோம், எடுத்து படிச்சிருக்கோங்க போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, நீங்க அப்படி என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்?
0: விஸ்காம் முடிச்சு இன்னொரு சர்டன் ஐடியா நான் ஒண்ணு பிக்ஸ் பண்ணல. ஒரு லான்றது ஒரு ஐடியா இருக்கு, லான் ஒரு ஐடியா எடுத்து அப்புறம் வந்து மேபி டிஜிட்டல் வேர்ல்டு மாறதுனால லா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஏன் மைண்ட்ல. பட் ஐ ஸ்டில் இன்னும் பிக்ஸ் பண்ணல, முதல் இந்த செமஸ்டர் முடிப்பான்னு பிக்ஸ் பண்ணிருக்கேன்.
1: முதல்ல பாத்துட்டு இருக்க வேலையை ஒழுங்கா பண்ணுவோம், அதுக்கப்புறமா அடுத்ததை பார்த்து போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் எனிவேஸ் நைஸ், தேங்க்யூ சோ மச். அடுத்தது இன்னொருத்தருமே வந்துட்டு நமக்காக இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போறேங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாருக்காகவும் சாங் வந்து வைத்தியத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரமும் இருக்கு, அதெல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம். Stay tuned.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் இணைகிறோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கல்லூரி கலாட்டா. எங்க ஏரியா உள்ள வராதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம விஸ்காம் ஏரியாக்கு தான் உள்ள வந்திருக்கோம். விஸ்காம் ஏரியா வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில நானும் இதுக்காக தான்ப்பா விஸ்காம் எடுத்தேன், இதெல்லாம் என்னோட கனவுகளா விஸ்காம் எடுத்தேன் அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சிபிராஜ், நான் சிவகாசில இருந்து வரேன். இது அமெரிக்கன் காலேஜ் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இங்க விஸ்காம்ன்ற டிபார்ட்மெண்ட் தான் ஹை பிச்ல இருந்துச்சு, ரொம்பவும் கிளியரா சொல்லி தராங்க, பிராக்டிக்கல் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இங்க அமெரிக்கன் காலேஜ் சேர்ந்தேன். நான் சிவகாசில இருந்து இங்க டே ஸ்காலரா வர்றதா இருந்துச்சு, பட் இங்க ஹாஸ்டல் இருக்கிறனால நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். நான் விஸ்காம் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு போட்டோகிராஃபி எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் பட்ஜெட் காரணமா என்னால கேமரா எதுவும் வாங்க முடியல. ஸோ நான் மொபைல் ஒரு நார்மல் லோ பட்ஜெட் மொபைல தான் முதல்ல போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் நல்ல மொபைல் வாங்கியிருக்கேன். இப்ப அடுத்து மீடியா டீம் அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ உங்க எனக்கு

0: கேமரா ப்ரொவைட் பண்றாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. நான் அது மூலமா நான் இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போட்டோகிராஃபி விஷயமா தான் வந்தேன்.
1: சூப்பருங்க, நாங்களும் பார்த்தோம். வளைச்சு வளைச்சு வந்து எங்களை ஒரு பக்கம் இன்னொரு கண் மூன்றாம் கண்ணா வந்து சுத்திட்டு இருக்கேன். யாருப்பா அதுன்னு பார்க்கும் போது போட்டோகிராஃபி தான். போட்டோகிராஃபிங்கும் போது நிறைய போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்களா? இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களா எடுத்த போட்டோஸ்?
0: ஆக்சுவலா என் பழைய மொபைல் எடுத்தது ஒரு 50 மேல எடுத்திருப்பேன். அதாவது நான் பெஸ்ட் பிக் மட்டும்தான் வச்சிருப்பேன். அடுத்து இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் ரீசெண்டா நான் ஓப்பனே பண்ணேன். நான் மொபைலே 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ன்றது 1-3 months கிட்ட அந்த மொபைல் தான் ஓட்டினேன். ஸோ இன்ஸ்டால இப்பதான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
1: கொஞ்சம்
0: கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சதுதான் கண்டிப்பா செஞ்சிருவேன். தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: ஃபியூச்சர்ல வந்து நான் இப்படிதான் ஆகணும், போட்டோகிராஃபினாலே வந்து சினிமாட்டோகிராஃபர் தான் அப்படிங்கறது எங்களுக்கு புரிஞ்சாலும், இல்ல நான் இந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல உங்களுக்கு, அது என்னது?
0: இப்ப நான் வந்து பேசிக்கா 12th படிக்கல பிசினஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு எய்ம்ல இருந்தேன். அடுத்து விஸ்காம், நான் எனக்கு ஸ்டடிஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் விஸ்காமன்கேல எனக்கு வந்து பிடிச்சது போட்டோகிராஃபி எடிட்டிங் அது மாதிரி இருந்தனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இங்கே சேர்ந்தேன். பட் இதுவும் ஜாலியா இருக்கு. அடுத்து ஏதாவது பிசினஸ் இது ரிலேட்டடாகவே வைக்கணும், இல்லைன்னா சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அது மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான கனவுகளோட இங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததான் வந்து இன்னொருத்தரும் வெயிட் பண்றாரு. வணக்கம்.
2: வணக்கம், நான்
1: ஷெரீப். ஷெரீப், நீங்க ஏன் விஸ்காம் சூஸ் பண்ணீங்க? ஷெரீப்,
2: சின்ன வயசுல இருந்து ஏதாவது படம் பண்ணணும், நிறைய படம் எல்லாம் பார்த்துட்டு அது அதே மாதிரி நானும் படம் எடுக்கணும்னு ஆசை. அதுக்காக விஸ்காம் தான் எடுக்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னனால அப்படியே நானும் சேர்ந்துட்டேன் விஸ்காம்க்கு. அமெரிக்கன் காலேஜ் ஏன் சூஸ் பண்ணனா, மதுரையிலேயே அமெரிக்கன் காலேஜ்ல மட்டும்தான் விஸ்காம்க்கு நிறைய இது தராங்க.
1: அதனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க. விஸ்காம் வந்து நீங்க டைரக்டர், ஃபியூச்சர் டைரக்டர் பேசிட்டு இருக்கோமா?
2: ஆமா.
1: நீங்க இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்பயர் ஆன படம்? நான் வந்து ஒரு டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா எனக்கு இதுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த படம் சொல்வீங்க? இது சூப்பர்ப்பா, இதுக்கு நான் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு.
2: இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுப்பேன்னா வானம் சொல்லுவேன்.
1: எதுனால உங்களுக்கு அந்த படம் அவ்வளவு இன்ஸ்பயர் ஆச்சு?
2: ஸோ அந்த படத்துல மணி, ரிலீஜியன், கேஸ்ட் எல்லாத்தையுமே தாண்டி ஹியூமானிட்டினா என்னன்றதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவரையுமே நான் பார்த்ததுல இதுவரையும் எந்த படத்துலயுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. சோ நான் திரும்ப அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன்.
1: சூப்பர், நைஸ். சோ ஹியூமானிட்டி எல்லாத்துக்குமே வந்து மனிதம் அப்படிங்கறதா எங்க போய் நின்னாலும் எண்ட் ஆஃப் த டே முக்கியம் அப்படிங்கறதுனால அந்த படத்துல அதை காமிச்சாங்க. அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி நான் எடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், சீக்கிரமா அந்த ஆசை நிறைவேறட்டும்.
2: தேங்க்யூ.
1: என்ன ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது, ஹரிணி அடுத்துதான் யாரு? நான் தான் பேசுவேன், நடந்து பிடிக்கிறதீங்க.
3: அடுத்து வந்து நம்ம தம்பி வந்து இருக்காரு. சோ அவர்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நீங்க ரீசெண்டா பார்த்த படம் என்ன, அந்த படம் உங்களுக்கு எதனால பிடிச்சிச்சு அப்படின்றதான் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க பேரு சொல்லிருங்க.
2: என் பேர் லலித்.
3: என்ன இயர் படிக்கிறீங்க?
2: தேர்ட் இயர் படிக்கிறேன்.
3: சொல்லுங்க, ரீசெண்டா இப்ப வந்து என்ன படம் பாத்தீங்க? அந்த படத்துல வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து இன்ஸ்பயர் ஆச்சு? லைக் டெக்னிக்கலா இப்ப உங்களுக்கு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ல, சோ நீங்க டெக்னிக்கலா பாக்கும்போது உங்களுக்கு வந்து எது பிடிச்சிச்சு? அந்த ஸ்டோரியால், அந்த கேமரா ஆங்கிள், சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி உங்களுக்கு எதுல ரொம்ப பிடிச்சிச்சு?
2: ரீசெண்டா எந்த படம் பார்த்தேன் நீ
3: சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களே, ரீசெண்டா படம் பார்க்கலையோ நீங்க?
2: டோரேமான் பார்த்தேன்.
3: டோரேமான் பாத்தீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க உங்களுக்கு அதுல என்ன விஷயம் பிடிச்சது? அப்கோர்ஸ் அது வந்து சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். சொல்லுங்க உங்களுக்கு அதுல என்ன ரொம்ப பிடிச்சது?
2: அது வந்து கடைசியா எப்ப பார்த்தேன் ஞாபகம் இல்லை, இந்த சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன்ஸ் அதெல்லாம். ஸோ வந்து மறுபடி பாக்குறப்ப நல்லா சின்ன அந்த மெமோ வந்து அங்க போய் லிங்க் ஆச்சு. சைல்ட்ஹுட்ல எப்படி அந்த ஸ்கூல் விட்டுட்டு வந்தோடனே அந்த 4 மணி ஷோ போய் பார்ப்போம், டோரேமானோ, சின்சானோ. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இப்ப மெச்சுவர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போய் இந்த படம் பாக்குறது இந்த தியேட்டர்ல போய் இந்த டோரேமான் ஃபர்ஸ்ட் மூவி தான் பார்த்தேன்.
3: மீண்டும் வந்து ஒரு மென்ல இருந்து மீண்டும் ஒரு குழந்தையா மாறின பருவம் அப்படின்னே சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ அடுத்தது வந்து இன்னொருத்தரும் வந்து அவங்களோட ஃபேவரட் மூவி என்ன, அதுல வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு ஷேர் பண்ண போறாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: சந்தோஷ்.
3: நீங்க லாஸ்டா என்ன மூவி பாத்தீங்க? உங்களுக்கு அந்த மூவில வந்து என்ன ரொம்ப பிடிச்சிச்சு? நீங்க ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்டா பாக்கும்போது உங்களுக்கு அதுல என்ன பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பிடிச்சிச்சு?
4: விஸ்வநாதன் சென்ஸ் தான் நல்லா லாஸ்டா பார்த்தேன். அதுல வந்து இந்த சாங்ல எல்லாம் நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருந்தாங்க. எப்படின்னா ஆங்கிள்ஸ் ரொம்ப லோ ஆங்கிள் நிறைய வச்சிருந்தாங்க, நல்லா ஒயிட்டா வந்து கவர் பண்ணிருந்தாங்க அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம்.
3: அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சூப்பர். சோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் ஜாலியா பாத்தீங்களா இல்ல எப்படி சோலோவா போனீங்களா?
4: நாங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து இருப்போம். எங்க நாங்க வந்து ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். ஹாஸ்டல்ல நாங்க ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா இருப்போம். அந்த டைம் நாங்க படத்துக்கு கிளம்பிட்டு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஏதாவது ஒரு படம் பாக்கணும்னு விஸ்வநாதன் சென்ஸ் போனோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப.
3: ஓகே, ஓகே, சூப்பர், சூப்பர். இப்ப அடுத்ததா வந்து இன்னொருத்தரும் வந்து அவரோட அந்த ஃபேவரட் மூவி ஜேர்னி, ரீசென்ட் வாட்ச் மூவி ஜேர்னி பத்தி சொல்லப்படுறாங்க.

0: வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
1: என் பேரு மாசங்கர். நான் ரீசெண்டா பாக்கல, பட் ஒரு எவர்கிரீன் மூவி, சிவநேரம் ஒரு மூவி பார்த்தேன். அதோட கான்செப்ட் அண்ட் ரைட்டிங் ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த மூவி ஒரு ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒரு நல்ல தாட்டை கொண்டு போய் சேர்க்கணுமோ அது பண்ணிருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்து.
0: சூப்பர் சூப்பர் கேட்டீங்க. எல்லாருமே வந்து இப்போ ஜஸ்ட் மூவிஸ வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்க டெக்னிக்கலான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரியில இருந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்கிறாங்க அப்படின்றது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து எல்லாருமே இங்க ஒரு ஒரு விஷயங்கள்ல இப்ப உஸ்தாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுலயே வந்து ஒருத்தர் வந்து டைரக்டர், போட்டோகிராபி, சிங்கர், ஆக்டர் அப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து இது எல்லாமே ஓகே தாங்க, பட் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா பாட்டு தானே. அப்படி இருக்கிறப்ப அந்த பாடல் ஆசிரியர்கள் பத்தியும் நம்ம பேசணும் தானே. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவரை பத்தி நான் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாலண்டியரா வந்திருக்கிறாரு. சொல்லுங்க ஹரி.
2: ஒரு லிரிக்ஸும் அவ்வளவு யோசிச்சு எழுதியிருப்பாரு. அதை நீங்க பார்த்தா கேட்டா உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு அதை உத்து கவனிச்சுன்னா அதுல வந்துட்டு அவ்வளவு ஆழம் இருக்கும். அவர் வந்துட்டு இப்ப நம்ம கூட இல்ல, இருந்தாலும் வந்துட்டு அவரோட பாட்டு வந்துட்டு நமக்கு அவர் லிரிக்ஸ் வந்து நம்ம கூட இருந்துகிட்டேதான் இருக்கு. அது வந்துட்டு நான் வேணா ஒண்ணு எக்ஸாம்பிள் வேணா ஒண்ணு சொல்றேன்.
0: நதியிலே
2: விழுந்த இளையன உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும், அலைவரும் அடுத்த திருப்பத்தில் உனது கரை எதிரிலே தோண்டிடும். அதான் வந்துட்டு அந்த பையனை கொண்டு அப்பா அம்மான்றது இல்ல, அந்த பையன் வந்துட்டு ஒரு ஆசிரமத்துல போய் சேர்த்துருவாங்க அந்த எண்டிங்ல. அவனுக்கு வந்து அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுமே தெரியாது. அதுக்குதான் வந்துட்டு அவரோட லிரிக்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையா வந்துட்டு சொல்லுது, நதியில வந்துட்டு விழுந்த இலை மாதிரி நீ உன்னோட பயணம் வந்து போய்கிட்டே இருக்கட்டும், அதுல ஏதாவது ஒரு திருப்பத்துல வந்துட்டு நீ வந்து கண்டிப்பா நிப்ப, அதுல வந்து நீ மேல ஏறிடுவ அப்படின்னு அந்த மாதிரிக்கு வந்துட்டு அவர் எழுதியிருப்பாரு. நல்லா இருக்கும் அது. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: ரொம்ப அழகா சொல்லீங்க, நன்றி. பாடல்கள் அப்படிங்கிறது வந்து பாடல்களா மட்டும் இல்லாம நம்மள காம் பண்ணுதுங்கிறத தாண்டி நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கும் பாடல் தான். எல்லா விதமான எமோஷனல்ஸ்லயுமே வந்து பாடல் கலந்துருக்கு அப்படிங்கறதையும் அந்த பாடல் ஆசிரியர்கள் அவங்களுடைய பங்கும் இங்க ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் கூட நாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அடுத்தடுத்தும் வந்துட்டு நாங்க எல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டோம், பட் எங்களுக்கு வந்துட்டு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இதெல்லாம் நாங்க பிடிச்சு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய திறமைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாவே வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம போகக்கூடிய பாதைகள் முள்ள இருக்கக்கூடிய பாதைகளா இருக்கும், அந்த முட்களை கடந்து நம்ம போகணும்னு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு கனவுகளோட இருக்கீங்க, உங்களுடைய பாதையிலயும் முட்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் மலர்பாதையா நீங்க மாத்திட்டீங்க, கண்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட. இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இத்தனை மாணவர்கள் உருவாக்கக்கூடிய நாளையும் ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா, எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையாங்கிற மாதிரி ஒரு மேம் வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். மேம் உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அகிலா லட்சுமி, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன், அமெரிக்கன் காலேஜ். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த கல்லூரி கலாட்டா ப்ரோக்ராம் ஃப்ரம் ரெயின்போ எஃப்எம் 103.3 இங்கே வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் எங்கள் பசங்களுக்கு இது பெரிய ஒரு ஒரு ஸ்பேஸாக ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இதனால அவங்களுக்கு ரெயின்போ ரெயின்போ எஃப்எம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஆனால் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் பசங்களுக்கு அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். மிக்க நன்றி.
0: நன்றி மேம். ஏன்னா எங்களுக்குமே உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு திரும்ப மறுபடியும் வந்துட்டு எங்களோட காலேஜ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் காலேஜ்ல ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு போயிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் அப்படியே வந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு சொல்லுவாங்க, மீண்டும் கல்லூரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து எல்லாருக்கூட சேர்ந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாவே போச்சுன்னு சொல்லலாம்.
4: கல்லூரி கலாட்டம் மேலே கலக்கலா போச்சு இல்லையா?
0: ஆமா. சோ வந்து அப்படியே வந்து எல்லாரும் கேட்ட நபர்களுக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டாட்டா பாபே சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாமா?
4: நிச்சயமா, இந்த ஷோ நிஜமா எல்லாருமே நல்லா வைப் பண்ணிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரை இன்னும் நாங்க ஷோ வந்து வைன் பண்றோம். அடுத்ததான் பாடல் உங்களுக்காக வைத்தியஸ்ல இருக்கிறது மேடம். ஷோ கேட்ட எல்லாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில். உங்களோட நான் நவ்யா,
0: நான் ஹரிணி மற்றும்
4: வைஷ்ணவி.
0: நன்றி நேயர்களே.

0: அமெரிக்கன் காலேஜ் மெயின் கேம்பஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு கொண்ட கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுருச்சோங்க. தொடர்ந்து 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மிலுடன் புதுதில்லியில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களில் பணிபுரியும் இந்த தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மாதிரி ஒத்திகையை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியே சிநேகிதிகளே, இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதற்கான தருணம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்களுடைய மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு. 25 30 170 அறிமுக சிநேகிதிகளும் மற்ற அனைத்து சிநேகிதிகளும் வரலாம். 25 30 171 என்ற எண்ணில் இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சி நின்று வரும் மதுரையிலிருந்து தனலட்சுமி தகர்ப்பு.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்
2: இன்னைக்கு? படம் கட்டுமரக்காரன், எஸ்பி சித்ரா பாடிய வெற்றி வெற்றி அப்படின் ஸ்டார்ட் ஆகும்.
1: நன்றிமா, நன்றி. ஸ்டார்டிங்கே ஒரு சாங் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: நேரம் 12:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்களா இசைத்துக் கொண்டு இருக்கிறது. அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருகிற? வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: கேளடி கண்மணி படத்துல கூட பொம்மை ஒன்று கை வீசும் பெண்கள் ஒன்று கலந்தாலே கை கோர்க்கும் நேரம். நான் படித்தல் பிடித்தே மனதில் நின்றவை திருவாசகம் வேகமா சொல்லிடுறேன் மேம்.
0: சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
1: உள்வாய் பேசினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாது இருக்க வரந்தர வேண்டும் வையகத்தே சொல்வார்த்து இறங்கி இரும்பு அழிசை செய்பா திருப்பியூர் எழுநீர் புனல் தங்கை செஞ்சடை மேலுத்த ஈவண்ணனை வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றி உங்களுக்காகவும் கேட்டரசுக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக பாடல்.

0: நேரம் 12:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிகளின் விருப்ப கானங்களா இசைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியை. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: பேசுறேன்,
0: சொல்லுங்க. என்ன பாடல்?
1: படத்துல ராமனின் மோகனும் ஜானகி.
0: ஓகே, பாட்டு கேட்டலாம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடல் கேட்டலாமா?
1: நன்றி.
0: நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 12:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே. இணைப்புல யார் பேச காத்திருக்காங்க அப்படின்றத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரிக்கு அன்பான நண்பர்கள் வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: அன்பான வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன படத்துல இருந்து
0: செம்மையா பாடிட்டீங்க. அப்படியே உங்க வாய்ஸ்ல கேட்டுலாம் போலயே, பாடலே பிளே பண்ண தேவையில்லை போலயே.
1: நன்றி.
0: சூப்பர் சூப்பரா
1: பாடுங்க, ரொம்ப பிடிக்கும்பா.
0: ரொம்ப அருமையாவும் இருக்கு, கேக்குறதுக்குமே இனிமையா இருக்கு. சந்தோஷம் உங்களுக்கான பாடல் நம்ம கேட்டலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடலை சேர்க்கிறது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 12:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
2: மயிலூர்ல இருந்து உங்க அன்பு சகோதரி கலை செல்வீங்கம்மா.
1: சொல்லுங்க சகோதரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் எங்கம்மா சபதம், பாடல் அன்பு மேகமே இங்கு ஓடிவா, அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
1: பாடல் இசைக்கிறது இதோ காற்றடைகளில். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: நேரம் 12:31 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டு காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருமங்கலத்திலிருந்து பாண்டியம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: சிகரம் படத்துல இருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:37 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
4: நண்பகல் வணக்கம். சகோதரிக்கு
3: நண்பகல் வணக்கம்மா. யார் இங்கிருந்து?
4: தேனில சொன்னதாப்பா. அனைவரும் நலமா?

0: 7 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
0: நண்பகல் வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: தேனில சொன்னதாப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பழையபாண்டியால இருந்து யாரு எங்கே வைத்தது யாருக்கும் தெரியல அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: பாடல் கேட்டலாம். நன்றி
1: நன்றி நன்றியா.
0: பாடல் இசைக்கிறது TM சௌந்தரராஜன், குரலில்.

0: நேரம் 12:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது ஸ்நேகிதியே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
2: முரளி பத்தானிபுரம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு மின்சார கணப்படத்துல இருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான்.
0: கேட்டலாமா?
2: கேட்கலாம்.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்க.

0: நேரம் 12:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதிகளின் விருப்ப பாடல்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சர்வியர் கல்வியிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உறுப்பு அர்த்தங்கள்லேருந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அதுல அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், நான் சொல்லிடுறேன். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, அந்த வரிக்காகவே இந்த பாட்டு கேட்கிறேன்.
0: அருமையான வரிகள், கண்டிப்பா கேட்டு மகிழலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 12:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். சிநேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சிநேகிதி யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்
1: மேடம். பத்மாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மௌன கீதங்கள் படத்துல மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா, அந்த பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கு கேட்டு ரசிக்கமான திணைகளுக்காகவும் பாடல் இதோ.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது சிநேகிதி. பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை சிநேகிதிகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் ரோசி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதில் காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரமாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்போடு இணைவது நான் அஜிதா. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி முழுவதும் நாம் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் குரலில் தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோங்க. முதல் பாடலாக சி ஆர் சுப்புராமனோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கண்ணியின் காதலி படத்திலிருந்து.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் எழுதியிருக்காரு விந்தன் வேதாவோட இசையில. பாடல் வந்துட்டே இருக்கு பார்த்திபன் கனவு படத்துல இருந்து.

என்பதில் ஒலி உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு உடுமலை நாராயண கவி. சி ஆர் சுப்புராமனோட இசையில எம் எல் வசந்தகுமாரியோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, மணமகள் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வசந்தகானால் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க திருச்சி லோகநாதன் மற்றும் ML வசந்தகுமாரி. பாடல் கேட்டலாம் வைரமாலை படத்திலிருந்து.

நேரம் 1:15 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில எம்எல் வசந்தகுமாரி அவங்க பாடின பாடல்கள் தான் கேட்டே இருக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு என் வீடு படத்துல இருந்து.

வசந்த கனகல் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ராமாராவ். கனக சுரபியோட வரிகள்ல பாடல் கேட்டலாம். மனம் போல் மாங்கல்யம் திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கணங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 1:22. நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலுக்கு வரி அமைச்சிருக்காரு ஏ மருதகாசி. ஜி ராமநாதனோட இசையில பாடல் கேட்டலாம், மகேஸ்வரி படத்துல இருந்து.

கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு அற்பரிக்கும் அன்பு மனதில் இன்ப மெட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

வசந்தகுமாரி அவர்களோட குரல்ல பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வசந்த கானங்களில் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஆர் சுதர்சனம். பாடல் கேட்டலாம், ஓர் இரவு படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்குது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். நேரம் 1:30 ஆக போதுங்க. நேயர்கள் எல்லாருமே எதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட காது பதில்கள் எல்லாமே வந்து நம்ம முகநூல் பக்கத்துல வந்து கமெண்டா பண்ணிருக்கீங்க. நாங்கெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்போமா, என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. நேயர்கள் எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இதோ வாசிக்கிறதுக்காக நம்ம கூட இணைப்புல வந்துட்டாங்க.
1: வணக்கம் நேயர்களே, லாவண்யா தான் வேற யாரு?
0: ஆமா, இன்னைக்கு நானும் லாவண்யாவும் சேர்ந்துதான் வந்து உங்களுடைய பதில்கள் என்ன, யார் யாரு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வாசிக்க போறோம். ஸோ வந்து முதல்ல நம்ம ரெண்டு கேள்விகள் வந்து சொல்லிடலாம், அதுக்கப்புறம் மூணாவது கேள்வி. ஏன்னா மூணாவது கேள்வி இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு முதல் இரண்டு கேள்விகள் என்னென்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான பாலம் எது? இது வந்து பொது அறிவு கேள்வியாக கேட்டிருந்தோம். திரை சம்பந்தப்பட்ட கேள்வியில் வந்து இயக்குனர் கே பாலச்சந்தரின் படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது அப்படின்னு சொல்லி இரண்டு கேள்விகளை முன் வச்சிருந்தோம்.
1: இதில் பதில் சொல்லலாமா? இந்தியாவின் மிக நீளமான பாலம் எது? அதுக்கான பதில்,
0: அதற்கான ஆக்சுவலாக இன்னைக்கான கேள்வி வந்து நம்ம வந்து பிளைனாக கொடுத்துட்டோம். நேயர்களே வந்து எந்த பாலத்தைப்பா சொல்கிறீங்க, தரை வழியா, கடல் பாலமா, ரயில் பாலமா அப்படின்னு சொல்லி கேள்விருக்காங்க.
1: நல்ல வேலை வானத்தை மட்டும் விட்டுட்டாங்க.
0: ஆமாம், நிறையா பேர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க கமெண்டில். நம்ம வந்து நம்மளும் என்னென்ன விடைன்றத சொல்லிடுவோம். ஏன்னா பொதுவான கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவின் மிக நீளமான பாலம் வந்து அடல் சேது பாலம், மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நீளம் வந்து 21.8 கிலோமீட்டர், அதாவது சுமார் 13.5 மைல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் தெற்கு மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இடையில் இருக்கு. இது கடல் பாலம் வகையை சேர்ந்தது. இது திறக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 2024. அதாவது ஒட்டுமொத்த பாலம் மற்றும் கடல் பாலமாக பார்த்தா வந்து இந்த அடல் சேது பாலம். நதிப்பாலத்தில் வந்து பூபேன் ஹசாரிகா சேது அப்படின்ற பாலம், இதோட நீளம் வந்து 9.15 கிலோமீட்டர். இது வந்து அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் லோஹித் ஆறுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாலை மற்றும் ரயில் பாலம் வந்து போகிபீல் பாலம், அது வந்து 4.94 கிலோமீட்டர், அசாமில் பிரம்மபுத்ரா ஆறுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரயில் பாலம் மட்டும்தான். இன்னொரு பாலம் வந்து வேம்ப நாட்டு ரயில் பாலம், 4.62 கிலோமீட்டர், கேரளாவில் இருக்க கொச்சியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாலம் வந்து அடல் சேதுன்றது 2024 தான் தொடங்கினாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எது வந்து நீளமான பாலமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாமில் உள்ள பூபேன் ஹசாரிகா சேது பாலம் தான் இந்தியாவோட மிக நீளமான பாலமாக இருந்திருக்கு. ஆனால் அஸ் ஆஃப் நவ் இந்த டேட் படி பார்த்தா அடல் சேது, மகாராஷ்டிராவில் இருக்கிற அடல் சேது பாலம் தான் வந்து இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் வந்து அடல் சேது மட்டும் சொல்லல, இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்லா டீடைல்ஸுமே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க.
1: அப்படி பதில் அப்படின்னு சொல்லல, நிறைய தகவல்கள், அதாவது

0: அது நிறைய பேர் நன்றி சொல்லி கூட நம்மளுக்கு அதாவது பதில சொல்றாங்களோ இல்லையோ. இந்த கேள்விகள் நீங்க கேட்கறது மூலமா பொது அறிவு விஷயங்கள் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம், அதற்காக நன்றி அப்படின்னு கூட பதிவு பண்ணிருக்காங்க.
1: ஆமா, இப்ப எந்தெந்த நேயர்கள் எல்லாம் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்படின்றதோட சேர்த்து அவங்களுக்கு வந்து பிடித்த இயக்குனர் கே பாலச்சந்திரோட படைப்பு பத்தியும் சொல்லியிருக்காங்க, அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: இதுல என்னன்னா 30 முதல் கேள்விக்கு வந்து 30 லைக்ஸும் 31 பதில்களும் பதிவாயிருக்கு. எப்பயுமே நம்ம என்னன்னா திரை சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதிகமான பதிவுகள் வரும். அந்த வருஷத்துல இந்த வட்டமே மக்கள் அதாவது நேயர்கள் நம்மளை ஏமாத்தலாம், 31 லைக்ஸும் 49 பதில்களும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். புவனகிரி சுமதி, புவனகிரியிலேருந்து சுமதின்றவங்க முதல் கேள்விக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. கொல்லும் கொண்டான் ராமகிருஷ்ணன் வந்து முதல் கேள்விக்கு சரியான பதிலையும் முன்னால் முடியும் தம்பிதான் அவங்களுக்கு பிடித்த படம் அப்படிங்கணும் பதிவு பண்ணியிருக்காங்க.
1: மைக்கேல் பாளையம் வில்லியம் வந்து பொது அறிவு கேள்விக்கு சரியான விடை அனுப்பிச்சிருக்காரு. தேனி பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் வந்து பாலச்சந்திரோட படங்கள்ல தனக்கு பிடித்த படமா தண்ணீர் தண்ணீர் என்ற படத்துல சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி மாயாண்டி ஞானகுரு அப்படிங்கிறவங்க முதல் கேள்விக்கு சரியான பதிலும் வறுமையின் நிறம் சிவப்பு சுகமான ராகங்கள் அப்படின்னு ஒரு வரிசையே கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ சொன்னால் போதும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், ஏன்னா நம்ம கேட்டதும் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் சொன்னால் போதும். ஆனால் நேரில் வந்து அவங்களோட ஆர்வம் காரணமாக 4-5 விட்டால் பாலச்சந்திர அவர்கள் இயக்க எல்லா படங்களுமே அங்கே கமெண்ட் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி வந்து தனக்கு பிடித்த படமாக வந்து அரங்கேற்றம் படத்தை சொல்லியிருக்காங்க. மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் தில்லுமுள்ளு படத்தை சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், மதுரை சோ சண்முக சுந்தரம் முதல் கேள்விக்கும் பதில் சொல்லி சர்வசுந்தரம் அவருக்கு பிடித்த படமாக பதிவு பண்ணியிருக்காங்க.
1: நல்ல பெருமாள் அவர்கள் முதல் கேள்விக்கு சரியான விடை அளிச்சிருக்காரு. மதுரை திருநகர் உஷா முத்துராமன் அவர்கள் முதல் கேள்விக்கு சரியான விடை அளித்ததோடு சிந்து பைரவி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சென்னை பிரமிளா அவர்கள் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
1: நாமக்கல் செல்வராஜ் அவர்கள் முதல் கேள்விக்கு சரியான விடையும் தனக்கு பிடித்த திரைப்படமாக அரங்கேற்றம் படத்தையும் சொல்லியிருக்காங்க.
0: அன்புராணி அவர்கள் 2 கேள்வி அதாவது 2க்குமே பதில் சொல்லியிருக்காங்க. அதில் பிடித்த படம் அவள் ஒரு தொடர்கதை.
1: அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை படத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. துவரிமான் சிவராமன் அவர்கள் வந்து புது புது அர்த்தங்கள் படத்தை சொல்லி முதல் கேள்விக்கும் சரியான விடை அளிச்சிருக்காங்க.
0: அடுத்ததா கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாரகன் பானமே எல்லை படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதிலும் சரி அப்படின்னு சொல்லிடலாம்.
1: சரியான பதில் அளித்ததோடு முள்ளக்காடு பாவர்கள் சிந்து பைரவி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மதுரை திருநகர் பி எஸ் ஜனார்த்தன் திருமுழு திரைப்படத்திற்கும் முதல் கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
1: சுகுமாரி சுந்தரராஜன் அவர்கள் அபூர்வ ராகங்கள் படத்தை சொல்லியிருக்காங்க. அரியலூர் வீரதுரை அவர்கள் வானமே இல்லை என்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: சென்னை அந்தோனி ராஜ் எதிர்நீச்சல் திரைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியன் மேடு வன்னை கணேசன் பூவா தலையா அப்படிங்கிற படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே முதல் கேள்விக்கும் சரியான விடை கொடுத்திருக்காங்க.
1: முதல் கேள்விக்கு மட்டும் பதிலளித்த நேயராக சூரி விஜயராகவன் அவர்கள் இருக்கிறாங்க. ஜீவநாதன் அவர்கள் தனக்கு பிடித்த திரைப்படமாக அக்னிசாட்சி நிழல் நிஜமாகிறது ஆகிய படங்கள்ல சொல்லியிருக்காங்க.
0: சிவபுரி ஆர் சோமசுந்தரம் வந்து தப்பு தாளங்கள் அப்படிங்கிற படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட மீரா வெங்கட்ராமன் வந்து நவகிரகம் அப்படிங்கிற படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க.
1: அடுத்து மதுரை குமரன் நகர்ல இருந்து மணிமாலா வந்து மந்தாகினி அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவங்க வந்து முதல் கேள்விக்கு சரியாக விடையளித்ததோடு தனக்கு பிடித்த திரைப்படமாக புன்னகை மன்னன் திரைப்படத்தை சொல்லியிருக்காரு.
0: இதோட வந்து என்னன்னாக்க அந்த முதல் கேள்விக்கு பதில் அளிச்சவங்களோட லிஸ்ட் அதாவது பெயர் பட்டியல் நிறைவு பெறுது. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே என்னன்னாக்க 2வது கேள்வியான அந்த திரைப்படம் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்
1: அதாவது என்னைய மாதிரி அவங்களும் ஒரு மூவி பஃபா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க.
0: அவங்களுக்கான பதில்கள் மட்டும்தான் இனி வரப்போகுது. முகமது ஆசாத் வந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படின்றதையும், யமுனேஸ்வரத்திலிருந்து எனம் சுமதி அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க.
1: மானாமதுரை முத்துக்கணி அவங்க வந்து எதிர்நீச்சல் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. டி எஸ் ஜெகதீஷ் அவர்கள் வந்து நெற்றிக்கண் 3 முடிச்சு ஆகிய படங்களை சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அப்படிங்கிறவங்க வானமே எல்லை திரைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க.
1: சுந்தரபெருமாள் கோயிலிருந்து கலைதுரைராஜன் அவர்கள் வந்து தில்லுமுள்ளு 3 முடிச்சு ஆகிய படங்களை சொல்லியிருக்காங்க. மதுரை அனுப்பானடி குருபரன் அவர் வந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடியில் எஸ் அசோக்குமார் அப்படிங்கிறவங்க புன்னகை மன்னன் திரைப்படத்தையும், எஸ் ரமேஷ் அப்படிங்கிறவங்க தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் புதுமடத்துலேருந்து பாண்டி செல்வம் சிந்து பைரவி திரைப்படத்தையும், திருச்சி மாவட்டத்திலேருந்து முத்தரசநல்லூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து நவீன் சுந்தர் வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 பேர் இருக்காங்க பட்டியலில், சொல்லிடலாமா? இல்லை
1: சொல்லிடலாமே, சொன்னதுக்கப்புறம் பாடல் கேட்கலாம்.
0: கட்டாயமா இன்ப இலக்கியா வந்து சிந்து பைரவி அப்படின்ற திரைப்படத்தையும், மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அபூர்வ ராகங்கள்ன்ற திரைப்படத்தையும், எஸ்பி பூங்குன்றம் அப்படிங்கிறவங்க வானமே எல்லை உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்தையும், எஸ் ஆர் ஹரிஹரன் அபூர்வ ராகங்கள் 100க்கு 100 அப்படிங்கிற திரைப்படத்தையும், புஷ்பலதா தண்ணீர் தண்ணீர், திண்டுக்கல் செல்வகுமார் சிந்து பைரவி, வள்ளி நாயகம் கந்தசாமி

0: தண்ணீர் தண்ணீர். மதுரை கைத்தறி நகர் வாசுகி பார்கவி தில்லுமுல்லு கீதா கெனடி ஜாதி மல்லி புதுக்கவிதை அப்படிங்கிற ரெண்டு படத்தை சொல்லியிருக்காங்க. மதுரை விலாங்குடி சித்தார்த்தன் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. நிறைவா யாருன்னா வில்சன் கே ஜே அப்படிங்கிறவங்க வந்து ராமேஸ்வரம்லேருந்து சொல்லியிருக்காங்க. சந்திரன் அப்படிங்கிறவங்களும் தில்லுமுல்லு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தெய்வத்தாய்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா தெய்வத்தாய் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன், இதுமா பாலச்சந்தர் அவர்கள் இயற்கி இருக்காங்க அப்படின்னா திரைக்கலை எழுதியிருக்காங்கங்க.
1: அதாவது படைப்புகளில் தான் நம்ம கேட்டிருக்கோங்க. இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களின் படைப்புகள் அப்படின்னு இங்கே கேள்வி. ஸோ அது வந்து அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது நிறையா நேயர்கள் வந்து இந்த அவலூர் தொடர்கதை, அரங்கேற்ற வேலை, அரங்கேற்றம் இந்த படங்களில் வந்து அதிகமாக சொன்னதை பார்க்க முடிஞ்சு.
0: எதிர்நீச்சல் சொல்லவே
1: தில்லுமுல்லு வந்து எக்கால மனிதர்களும் உட்காந்து இப்போ ஒரு 2K கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னீங்களாலுமே ரசித்து பார்ப்பாங்க. பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தர் அவர் படைப்புகள் வந்து அவ்வளவு பெருமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த திரைப்படம் என்ன திரைப்படம்?
0: அது நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் பர்டிகுலராக எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருந்த அவள் ஒரு

0: வந்து எக்கால மனிதர்களும் உட்காந்து இப்ப ஒரு 2K கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னீங்களாலுமே ரசிச்சு பார்ப்பாங்க. பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தரோட படைப்புகள் வந்து அவ்வளவு பெருமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த திரைப்படம் என்ன திரைப்படம்?
1: அது நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் பர்டிகுலராக எல்லாரும் மென்ஷன் பண்ணிந்த அவள் ஒரு தொடக்கதை எல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் பார்த்தா. இருந்தாலும்
0: நம்மளுக்கு எப்பயுமே அவரோட காமெடி ஜானர் தாங்க. எதிர்நீச்சல், நவகிரகம், தில்லுமுல்லு இதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். புன்னகை மன்னன் வந்து அந்த சாப்ளின் செல்லப்பா அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்பவே ரசிச்சு எழுதியிருப்பாரு அப்படின்னே நான் சொல்லுவேன். சரி, தொடர்ந்து வந்து இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் கூட. அதுக்கு நேர்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ML வசந்தகுமாரி அவர்கள் பாடின பாடல்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு CS ஜெயராமன். பாடல் கேட்டலாம், ரத்த கண்ணீர் படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். முதல் 2 கேள்விகளுக்கு நேயர்கள் சூப்பரா பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்த கேள்விக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது. நேயர்களோட பதில்கள் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேள்வின்றத சொல்லிடுறீங்களா?
4: சொல்லலாமா?
3: இப்போ முதல்ல வந்து மைக்கேல் பாளையத்துல இருந்து வில்லியம் அவர்கள், எனக்கு முதல்ல சற்று ஓய்வு கொடுங்கள் அப்படின்னு கேட்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
4: பாரு, சார்ஜ் போடுற நேரம் தாங்க அது சும்மா இருக்கு. அதுலேயும் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கொண்டு வந்து இன்னும் வேகமாக சார்ஜ் பண்ணிட்டு உடனே தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஎஸ் ஜெகதீஷ், அவங்க வந்து ஒரு தடவை மட்டும் பேசுங்க, அது 100 தடவை பேசின மாதிரி அப்படின்னு பஞ்சு டைலாக் சொல்லும்.
3: அடுத்து நாமக்கல் செல்வராஜ் அவர்கள், செல்போன் மனிதனிடம் பேசினால் அது முதல் இப்படித்தான் சொல்லும். மனிதனே, என்னை நீ பாடா படுத்துறியா இல்லையா, நான் உன்னை பயன்படுத்துறேனா, அதுக்கு பின்னு சொல்லக்கூடும், உன் நேரத்தை சேமிக்க தானே நான் வந்தேன், ஆனால் உன் நேரத்தை நான் விழுங்கிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க.
4: சூப்பர். அடுத்து என்னன்னா, மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பதில் நீ பேசினால் மட்டுமே நான் பேசுவேன் என்று சொல்லுவான்.
3: அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து எஸ்பி ரவி அவர்கள், நான் தீ மாதிரி உன் வீட்டு சமையலுக்கும் உதவுவேன், அளவு மீறினா அடுத்து உன் வீட்டே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெரரான செல்போனாக இருக்கும் போல அது.
4: நல்ல பெருமாள் வந்து வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு. தேவனூர் ஜோதி லட்சுமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை எப்போதான் கீழே வைப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து, சாப்பிடாம கூட இருந்துருவீங்க போல, ஆனால் நான் இல்லாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து மணிகண்டன் நம்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, என்ன கீழே போட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வைங்கப்பா அப்படின்னு.
3: கரெக்டான கமெண்ட் தான்.
4: எவ்வளோ மாதிரி என்னையே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கார் பேர்ல யாருன்னா, எனம் சுமதி யமனேஸ்வரம்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க.
3: அடுத்து சென்னையில இருந்து அன்புராணி, ஐயோன்னு இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: பாபு முல்லைக்கார்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் என்ன இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்றீங்க கேக்குமா.
3: அடுத்து சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்களுக்கு, ஹலோ, சும்மா பட்டனை போட்டு அழுத்தாதீங்க, எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம் எனக்கும் ரெஸ்ட் கொடுங்கங்க அப்படின்னு சொல்லுமா.
4: அப்படியா? அடுத்து நந்தகுமார் என்ன சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
3: ஆமாம். அடுத்து இவர் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கார், திருநகர்லேருந்து பிஎஸ் ஜனார்தன் அவர்கள், உன்னோட இம்சை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க.
4: அது கையிலையே நம்ம வச்சுட்டு இருந்தால் இம்சையாக தான் இருக்கும். கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன் வந்து, அது பேசுனா என்ன பேசுவோம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை என் உயிரை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ஜ் போய் திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் அவர்கள், எம்மை அளவோடு படுத்து நீ நீடூழி வாழ், அதாவது எம்மை அளவோடு பயன்படுத்து நீ நீடூழி வாழ் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க.
4: முத்துக்கனி வந்து, தொடாத, என்ன தொடாத அப்படின்னு ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து அருண் அவர்கள் வந்து, என்னைய விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க.
4: திருமூலஸ்தரம் வீரசுந்தரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கீழே வையுங்கப்பா, எனக்கும் மூச்சு முட்டுதில்ல.
3: உங்களுக்கு கண்ணு வலிக்கலையான்னு கேட்கும்னு வேறு எழுதியிருக்காங்க. ஆமாங்க, கண்ணு வலிச்சு பல பேர் இங்கே வந்து அதுக்காகலாம் கண்ணாடி கண்டுபிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, என்னை அளவோடு பயன்படுத்தி உன் கண்களை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. வீரதுரை அரியலூர்லேருந்து, ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா, ஆரம்பிச்சிட்டா, அதாவது வடிவேலுக்குள்ளேயே ஒரு ஹியூமன் கேரக்டர் இருக்குன்றத சொல்கிறாரு.
4: அதான், இனிமேல் கீழே வைக்கவே மாட்டாங்க, விடிஞ்சிருச்சு இவங்களுக்கு பொழுது அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து சிவபாண்டி

0: என்ன சொல்லியிருக்காங்க, உங்க சொந்த வேலையும் கொஞ்சம் பாருங்க, சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைய பேருக்கு ஆனா சொந்த வேலையே செல்போன் வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. சூரி விஜயராகவன் அவர்கள், மனிதா நான் உன் கையில் இருக்கும் ஒரு சிறு கருவிதான், ஆனால் நீ என்னை எப்படி பயன்படுத்துகிறாயோ அதை பொறுத்துதான் என் மதிப்பு. உலகத்தின் செய்திகளை உன்னிடம் கொண்டு வருகிறேன், தொலைவில் இருப்பவர்களை உன்னருகில் பேச வைக்கிறேன், அறிவையும் பொழுதுபோக்கையும் தருகிறேன். ஆனால் என்னை அதிகமாக பயன்படுத்தும் போது உன் அருகில் இருப்பவர்களை மறந்துவிடாதே. உன் குடும்பத்துடன் பேச வேண்டிய நேரத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாதே. இயற்கையை ரசிக்க வேண்டிய நேரத்தில் என் திரையில் மூழ்காதே. நண்பர்களுடன் சிரிக்க வேண்டிய நேரத்தில் என்னை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாதே. நான் உனக்காக உருவாக்கப்பட்டவன், நீ எனக்காக வாழக்கூடாது. என்னை ஒரு கருவியாக பயன்படுத்து. உன் வாழ்க்கையின் தலைவனாக அல்ல. உன் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள விடாதே. உன் செல்போன் அப்படின்னு சொல்லி
0: ஒரு பக்கத்துக்கே எழுதியிருக்காங்க. அதாவது நான் உனக்கு தான் பயன்படுறேன், சரியா, ஆனா என்னை ஓயாம பயன்படுத்திட்டு ஊ வேலையெல்லாம் கெடுத்துக்காத அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து மாயாண்டி ஞானகுரு என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கும் மூச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லோரும் குனிந்ததலை நிமிராமல் எனக்கு மரியாதை தருவது சந்தோஷமாக உள்ளது அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் ஃபோனை இப்படி வச்சுட்டே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற,
1: அதாவது மூன்றாம் உள்ளங்கையாகவே மாறிவிட்டது செல்போன் அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவர்கள், நீ மட்டும் குறிப்பிட்ட நேரம் வர வேலை பார்க்குற, ஆனால் என்னைய மட்டும் எப்போ பார்த்தாலும் ஓவர் டியூட்டி பார்க்க வைக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா. ஆர் சோம சுந்தரம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்போன் உங்களிடம் தெரியாமல் மாட்டிக்கொண்டேனே என்று கதறி அழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுதானே நீ என்னை பாடா படுத்துற. உண்மைதான்ப்பா, உண்மைதான். அவனை காசு போட்டு வாங்கிட்டு நாங்கள் என்னமோ உன்னை பாடாதான் படுத்துறோம் அப்படின்னு சொல்லி செல்போன்ட சாரி தான் நம்ம கேட்கணும்.
0: அது மதுரை செல்லூர் செந்தில்குமார் ஸ்ரீநாகேந்திரன் என்ன சொல்லுறாங்க, உன் கண்களையும் கெடுத்து என் சத்தையும் குறைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஆமா. அடுத்து இன்பா இலக்கியா அப்படின்றவங்க, உன்னை சுற்றியும் கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவரிமான் சிவராமன் அவர்கள், ஐயா கொஞ்ச நேரம் கீழே இறக்கி விட்டீங்கன்னா நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா செல்போனு.
0: அதுக்கு தான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க, நான் ஓட மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன், கொஞ்சம் கீழே வகிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசுவதற்கும் நல்லதுக்கும் மட்டும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்கு, சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க.
1: அடுத்து வந்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்களா, வணக்கம் ஹலோ அவ்வளோதான். அதாவது அது வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க, அந்த வணக்கம் ஹலோ வந்து எந்த மாடுலேஷனில் வேணால் இருக்கலாம் இல்லையா. அடுத்து குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் அவர்கள், ஒரு மணி நேரம் இடைவெளி கொடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லணு இருக்காங்க. மதுரை அனுப்பாநடி குருபரன் அவர்கள் வந்து, என்னை விட்டுடு, உனக்கு நேரம் மிச்சமாகும், நிம்மதியாக இருப்ப.
0: அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் சாரி மீரா வெங்கட்ராமன் அப்படின்றவங்க, என்னை கொள்ளாதங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, என்னை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரமே என்னோடய ஆயுள் காலம் குறைந்து விடும் அப்படின்னு, நீங்கள் புது போர்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மீரா வெங்கட்ராமன் அவர்கள், டே என்னை கொள்ளாதடா அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே. அடுத்து தொடர்ந்து யார்,
1: சுகுமாரி சுந்தரராஜன் அவர்கள், எனக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சத்யமூர்த்தி வந்து, ஃபோன் நம்மளை கிடச்சா நம்ம மனிதர்களை திட்டுற மாதிரி திட்டுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த கமெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேயர்கள் வித்தியாசமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து சிவபாண்டி மேலக்குயில் குடியிலேருந்து, உங்கள் சொந்த வேலையும் கொஞ்சம் பாருங்கள், சும்மா என்னையை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள், எனக்கும் மூச்சு விட வேண்டும் என கேட்டுக்கொள்ளும், எல்லோரும் குனிந்ததலை நிமிராமல் எனக்கு மரியாதை தருவது சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: இப்படி நிறைய பதிவுகள் எல்லாருமே என்னன்னா, நேரத்தை வீணாக்குகிறேன், நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறேன், அது உங்களுக்கு தெரிகிறதா அப்படிங்கிறதா ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களும் இதையே நினைச்சு கொஞ்ச நேரம் கீழே ஃபோனை வச்சுட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னாக்க அது தெரிலங்க, அவங்ககிட்ட தான் கேட்கணும்.
1: ஆமாம். அடுத்து சரி, இன்னைக்கு கேள்விகளுக்கு விடையளிச்சவங்க பேர்லாம் சொல்லிட்டோம், ஐயோ நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இப்படி ஒரு இருக்கதே தெரியாதுப்பா அப்படின்றவங்களாம் இருப்பீங்க, கவலையே படாதீங்க. உங்களுக்காக டெய்லி நாங்கள் மூணு கொஷின் வந்து மதுரை பண்பலைன்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டுகிட்டே இருக்கோம். ஐயோ நான் ஃபேஸ்புக்கில் இல்லையே அப்படின்றீங்களா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கனாலும் அங்கேயும் மதுரை பண்பலை தான், எக்ஸ் ட்விட்டர் அப்படின்றது பேரில் இருக்கும் இல்லையா, அங்கேயும் மதுரை பண்பலை அப்படின்றது தான். ஸோ எதில் நீங்கள் ஐடி வச்சுருந்தாலும் மதுரை பண்பலைன்ற ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் போய் இந்த போஸ்ட்டை லைக் பண்ணிவிட்டு உங்களோட பதில்களை வந்து கமெண்ட்டாக பண்ணுங்கள். வெறும் கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கீழே உங்கள் பேர் ஊர் ரெண்டையும் மறக்காமல் சொல்லிடுங்க. நாளைக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க, மாமியார் மெச்சிய மருமகள் படத்திலிருந்து.

0: வசந்தகுமாரி அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய வசந்த கானங்கள். அதாவது நேற்றுடைய முகநூல் பக்க பதிவுகள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கான கேள்விகளா இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி கமெண்ட்களும் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன கேள்விகள் அப்படின்றத சொல்லிடுறீங்களா?
1: சொல்லிடலாமா? இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி
0: எது எங்ககிட்ட நீங்க கேட்கக்கூடாது, உடனே அந்த போஸ்ட் கீழே போய் கமெண்ட் பண்ணிருங்க.
1: ஆமா. இரண்டாவது கேள்வி, இயக்குனர் பாரதி ராஜாவின் படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது?
0: அதாவது அவர் இயக்குன படமா இருக்கலாம், அவர் வசனம் எழுதியிருக்கலாம், அவர் திரைக்கதை எழுதியிருக்கலாம், கதை எழுதியிருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அது அவரோட படைப்புகள், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருங்க.
1: நிறைவா என்னன்னா, இயக்குனர் கடிகாரம் மனிதனிடம் பேசினால் அது முதலில் என்ன சொல்லும்?
0: என்ன சொல்லும்?
1: என்ன சொல்லும்?
0: அதெல்லாம் கேட்கணும்னா நீங்க வந்து அந்த டிக் டிக் டிக் வந்து நாளைக்கு மத்தியானம் 1:30 வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில கேட்டீங்கன்னா தான் யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில எம்எல் வசந்தகுமாரி அவர்களோட குரல்ல வந்த பாடல்களை தான் கேட்டுறச்சோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் இந்த நிகழ்ச்சிக்கான பதிவு இருக்கும், அதற்கு கீழே போய் கமெண்ட் பண்ணிருங்க. நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்னைக்கு ப்ளே பண்ண பாட்டில் உங்களுக்கு என்னென்ன பாட்டுலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது. இன்னைக்கு கேட்டுரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். அஜித்தா, நன்றி நேயர்களே.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 2:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் துள்ளல் தாளம். ரொம்பவே பீட்டான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடலா ஏ ஆர் ரஹ்மான் இசையில சிவாஜி திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல்.

தாளம் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து அனைவரும் கேட்டு ரசிக்க.

காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் பாடலை. விஜய் ஆண்டனி இசையில் பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 2:19 12 நொடிகள். நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்குது துள்ளல் தாளம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. அடுத்ததாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கேட்டு ரசிக்கலாம் பாடலை.

அதிரடியான மீட்டுகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பீமா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
1: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 2:32:37 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz துள்ளல் தாளம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையில வருகிறது பாடல் சரவணா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:43:32. தொழில்தளம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்யம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது பாடல் வானலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஓரம் பாரு.

குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பாடல் ஒலித்துச் சென்றது. துழல் தாளம் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள்

இத்தோடு நிறைவு பெறுகிறது துள்ளல் தாளம் நிகழ்ச்சியை. ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்வது வானிலை அறிக்கை, அதனை தொடர்ந்து கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, கோத்தகிரி ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், ஏத்தாப்பள்ளி, குன்னூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேவாரம் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் கெடாய் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, கொடைக்கானல் படகு குழாம், சாம்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கழுகுமலை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, குந்தாபாலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடைக்கானல், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், அடவிநயினார் கோவில், சோலையாறு, பாளையங்கோட்டை, சூரலக்கோடு, ஆழியாறு, சோத்துப்பாறை, பெரியாறு

0: கூண்டார் அணை திருமூர்த்தி, ராசிபுரம் திருமூர்த்தி அணை அடார், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி கேட்டி சேந்தமங்கலம் பெரியகுளம் அடையாமடை பாலமூர் சிவலோகம் உடுமலைப்பேட்டை உப்பாசி வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருநெல்வேலி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் குண்டேரிப்பள்ளம் சின்னக்கல்லாறு ஊத்து அமராவதி அணை தானியமங்கலம் பொள்ளாச்சி களிகள் திற்பரப்பு அருப்புக்கோட்டை செம்பரம்பாக்கம் மடத்துக்குளம் உதகமண்டலம் மக்கிடம்பட்டி உப்பார் அணை தாராபுரம் எட்டயபுரம் பில்லிமலை செங்கோட்டை போடிநாயக்கனூர் பெருஞ்சாணி அணை நாலுமுக்கு மதுராந்தகம் ஒட்டஞ்சத்திரம் கிணக்கோரை குன்றத்தூர் திருப்பத்தூர் சிங்கம்புணரி தேக்கடி பெரியகுளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 3.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதியை ஒட்டி தமிழகத்தின் பகுதிகளில் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளின் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடாவொட்டி தென்கடலோர தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் நீலகிரி தேனி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்க பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று

பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்துள்ளது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா தற்போது அல்ஜீரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:02 என்று கேட்கலாம். NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

40 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல மித்தியா மெலோடிஸா பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஷல்மாலி குல்காடே. பாடல் கேட்டலாம். நான் ராஜாவாக போறேன் படத்துல இருந்து.

40 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல மித்திய மெலோடிஸா பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஷல்மாலி குல்காடே. பாடல் கேட்கலாம், நான் ராஜாவாக போறேன் படத்துல இருந்து.

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை இசையமைச்சு பாடியிருக்காரு ஜி வி பிரகாஷ்குமார். அவரோட சேர்ந்து ஹரணியும் பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம். இது என்ன மாயம் படத்துல இருந்து நேரம் 3:46.

ஸ்டோரிஸா இதமான ராகங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன். பாடல் கேட்டலாம் திருட்டு பயலே 2 திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவியோட குரல்ல பாடல் கேட்டலாம், லக்ஷ்மி படத்திலிருந்து.

1:58 ஆகிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
1: தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலி கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஆசம் தன்கோ. நேரம் மாலை 4:04 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது வசந்தன்கோ வழங்கும் ஆர்ட்

0: களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னா, ஜோடி பாடல்கள். அதாவது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சொல் கொடுப்போம். உதாரணத்திற்கு மதுரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மதுரை அப்படின்னு சொல்லும்போதே வந்து நமக்கு ஞாபகம் வரும், மதுரை கொடுங்க கொடுங்க, அல்லது மதுரைக்கு போகாதிரி. இந்த மாதிரி இரண்டு பாடல்கள் பாடணும். நாங்கள் என்ன சொல் சொல்கிறோமோ அதை முதலெழுத்தாக கொண்ட இரண்டு பாடல்கள் பாட வேண்டும். இரண்டு நிகழ்ச்சியில் இணைவது முத்துக்குமார் மற்றும்
1: லாவண்யா.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக நேர்கள் 25 30 170 மற்ற நேர்கள் 25 30 171 அழைக்கலாம். 0452 என்கிற மதுரையின் முன் இணைப்போடு மாலை வணக்கம் லாவண்யா.
1: மாலை வணக்கம் முத்துக்குமார். அழகாக சொல்லிட்டீங்க, இதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி பாடல்கள் அப்படின்னோடனே நேர்கள் கெஸ் பண்ணியிருப்பாங்க.
0: ஆமாம், எப்படி இப்படி ஒரு விளையாட்டை நீங்கள் யோசிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஏன்னா நம்ம நேயர்களை எப்பயுமே கவனிச்சிங்க, பாட்டு வேணுமால என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே பாட ஆரம்பிப்பாங்க. ஸ்நேகிதி ஆகட்டும் எல்லாமே பாடி முடிச்சுட்டு இந்த படத்துல இருந்து இந்த பாட்டை கொடுங்க அப்படின்னு விட்டா மூணு பாடலே அவங்களே பாடிடுவாங்க. அந்த
0: அளவுக்கு
1: சொல்லலாம்
0: மகிழ்ச்சி. சரி, முதல் நேரம் சந்திச்சலாமா? வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம், நான் கோலமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: ரம்யா, முதல் நேரா வந்திருக்கீங்க, கேட்டலாமா பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு?
2: கேட்டுருவோம்.
1: இப்போ வந்து என்னென்னா, மலர்களை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ முதல்ல வந்திருக்கிறதுனால சிம்பிளாகவே உங்களுக்கு ரோஜா மலர், சரிங்களா? ரோஜா அப்படின்ற மாதிரி பாடல் கொடுத்துடலாம். பாடியிருங்க ரெண்டு பாடல்.
2: ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாட்டு. ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா அந்த பாட்டு
0: பாடுங்க ரம்யா.
2: ரோஜா ரோஜா ரோஜா. ஐயோ, அதுக்கப்புறம்
0: நீங்க ரோஜான்ற சொல்ல மட்டும் நான்கு முறை சந்தத்தோட பாடுனால
1: அதான்
0: தொடர்ந்து பாட சொல்றோம். அதுக்கு மேலே தெரியல, அப்படிதானே
1: இருக்கட்டும். அருமையாக முயற்சி பண்ணாங்க, ரொம்பவே அழகாகவும் பாடிட்டாங்க. இதுதான் பாடல்னு நம்மளையும்
0: ஆமாம் ஆமாம். இப்போ விளையாட்டு என்ன மற்ற நேர்களுக்கும் புரிய வச்சிருப்பாங்க. சரி,
1: வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமாம், வெற்றி பெற்று விட்டீர்கள். அடுத்த நேயர்.
3: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது கேகேஆர்லிருந்து மணிகண்டன்.
1: மணிகண்டன், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? பூக்களை வச்சுதான் முத கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப தாமரை அப்படிங்கறத உங்களுக்கான வார்த்தை.
3: தாமரையா? ஆகாய தாமரை மண்ணில் வந்ததோ.
1: அருகில் வரா, மண்ணில்தான் வந்துச்சா? பரவாயில்ல.
3: தாமரை கிண்ணங்கள் தேன்மொழி கண்ணங்கள்.
0: பாட்டு சரியா கண்டுபிடிச்சிருங்க, ஆனா வரிகள்லாம் அங்கங்க மாத்தி போட்டு போடுற மாதிரி தெரியுது. மணிகண்டன், தாமரை கிண்ணங்கள்
1: பதட்டத்தில்.
0: மறுபடியும் தாமரை கிண்ணங்கள் தான் சொல்ற. தாமரை கண்ணங்கள், தாமரை கண்ணங்கள். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேர சந்திச்சிடலாம். மிருக வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்
1: சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: ஏன் மௌனமா இருந்தீங்க முதல்ல?
2: இல்லங்க, கேக்கலங்க. நீங்க இப்ப இணைப்பில் இருக்கீங்க சொல்லுவது கேக்குது.
0: எங்களுக்கு கேக்கலையே. சரி பேசுங்க, யார்
2: இங்க? திண்டுக்கல் மாவட்டம் காமலவரம் கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேசன், நிகழ்ச்சி என்னன்னு? ஜோடி பாடல்கள் பாடலாமா? நாங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு. சரி, உங்களுக்கான சொல் மேகம். மேகம்,
2: மேகம், மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. மேகமே மேகமே காரில்லா
1: புதுசா இருக்கு.
0: மேகமே மேகமே வரைக்கும் சரியா இருக்கு. ஆமா, அடுத்து என்னமோ பண்ணீங்களே, அது என்னது? அதாவது நேர்கள் வந்து நிகழ்ச்சியை தப்பா புரிஞ்சுட்டாங்க. நிகழ்ச்சியில பாடல்களை பாட சொன்னாங்க, புதிதா கவிதையே எழுதி பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். கணேசன், உங்களுக்கு திருப்பி இன்னைக்கு வந்து இன்றைக்கோ ஏதாவது ஒரு நாள் இந்த பாடல் ஒளிபரப்புவோம். மீண்டும் கேட்டுட்டு அடுத்த முறை சரியா பாடணும், சரிங்களா?
4: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய.
0: நாம பேசிக்கொண்டிருக்கும் நபர் வந்து எங்க போனாருன்னு தெரியல. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம்.
5: மாலை வணக்கம். ஜெயகந்த் ஒருத்தரன் பாலத்துருந்து.
1: ஐயா, உங்களுக்கான வார்த்தையை கேட்டலாமா?
5: கேளுங்க.
1: பச்சை, நிறம் வச்சு பச்சை.
5: கிளி, முத்து, சரம், முல்லை, கொடி, ஆரம். பச்சை மலை பூவு, நீ உச்சி மலை தேனு.
1: அருமை, அருமையா ரெண்டு பாடலும் கண்டுபிடிச்சீங்க.
0: அருமையா பாடினது மட்டும் இல்ல, பிழை இல்லாம அந்த பாடலாசிரியர் என்ன எழுதினாரோ அதையே பாடிட்டாரு. வாழ்த்துக்கள் பாலசுப்ரமணியம் உங்களுக்கும். தொடர்ந்து

வசந்த் அண்ட் கோ. பேட் டாங்கி ஸ்மால் வால், பேட் டாங்கி ஸ்மால் வால், பேட் டாங்கி ஸ்மால் வால்.

நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தன்கோ. நேரம் 4:15 நிமிடம் 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்கலம், நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்றைக்கு நம்ம விளையாடிட்டுருக்கோம்
1: ஜோடி பாடல்கள். மிக அற்புதமாக நேர்கள் அந்த சொல்ல சொன்ன உடனே அடுத்து அப்படியே
2: பாடுவாங்க,
1: மேகம் திறந்து மழை கொட்டுவது போல் அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த நேர் எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நான் சிவகங்கை மாவட்டம் அதிபத்தந்து அழகர்.
1: வணக்கம் அழகர், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? விளையாடலாமா? விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான சொல் நீலா.
3: சொல்லுங்க.
1: சொல்லிட்டோம் நீலா.
3: நீலாவா?
1: ம்,
3: என்னாலும் வேலை இருக்கும் சார், கேளுங்க சார், அது தோணு பாருங்க.
1: அருமை அருமை அருமை, அழகா பாடுனீங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அழகர் பேசினார், பேசும்போது முதல் பாடலுக்கும் ரெண்டாவது பாடலுமே மாடுலேஷனே சேஞ்ச் பண்ணி அப்படியே மெலடிக்கு தனியாக ஒரு மாடுலேஷன்லாம் பாடுறாங்க நேயர்கள். இப்போ அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கங்க சார், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன்.
2: திவ்யா, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
4: ஆ, சொல்லுங்க.
2: ராணி அப்படின்ற பேரில் ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.
4: யார் நீயா?
2: ராணி பேர், பேர்
4: ராணி. ராணி,
2: என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க?
4: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
2: ஓகே, முதல் வரியில ராணி வருது. அடுத்ததா
4: ராணி, ராஜா வரணும் டக்குனு ஞாபகத்தில் வந்துடும்.
2: ராணி வர மாட்டேங்கிறாரு. ஆள் மாற்றி கேட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட ராஜான்னு கேட்டு ராஜா வரையெல்லாம் ராணின்னு கேட்டுக்கணும். சரிங்கம்மா, நல்லாவே
1: வந்தமைக்கு நன்றி திவ்யா. அடுத்த நேயர்
2: தொடர்ந்து இணைப்பில் வரும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இன்றைக்கி எல்லா நேரும் யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை.
1: இணைப்பு கிடச்சதுக்கப்புறம் கடகடன் பேசிடுறாங்க. இணைப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு?
2: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04-52 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும் 25-30-171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: இணைப்பில் இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. வரக்கூடிய நேயர்கள் வானொலி
1: சொல்லுங்க. உக்கிர பாண்டியன், உங்களுக்கான கேள்வி தயாரா இருக்கு, சொல்லலாமா? கேட்போம். உங்களுக்கான கேள்வி செம்பருத்தி அப்படின்ற சொல் தான் வந்திருக்கு.
3: செம்பருத்தி பூவு சிங்காரம் கண்டு சிரிப்பது எதற்கு? செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பொண்ணு இருக்கு.
2: நீங்க சொல்லவே வேணாம், முதவரியை தாண்டி நான் பாட மாட்டேன். இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், அந்த கோட்டை தாண்டி நீங்களும் வந்துடாதீங்க.
1: ரெண்டு ரெண்டு பாட்டு இல்ல, இன்னும் 4 பாட்டு கேட்டாலும் பாடுவேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விக்கிரபாண்டியன் உங்களுக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். இணைப்பில் பொறுமையா இணைப்பு காத்துங்க, டக்கு டக்குன்னு இணைப்பு கிடைச்சிரும். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: காந்தி பேசுறேன்.
2: காந்தி அம்மா, உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துலாமா?
5: கொடுங்க.
2: மழை.
5: மழை. மழை வருது, மழை வருது, கூடை கொண்டு வா.
2: வந்துருவோ.
5: மழையே மழையே.
1: இது ஏதோ ஒரு ராகத்துல பாடுறீங்க, ஆனா என்ன பாடுறீங்களுக்கு தெரியல. சொல்லுங்க சாந்தி.
5: மலை மேகம் போகும் நேரம் இவள் மேகம்.
1: என்ன என்ன, இல்ல இல்ல, பாடிட்டு இருந்தீங்க. சரி, இடையில என்ன ஹம்மிங் மட்டும் போகுது. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
2: என்ன பிள்ளைங்க, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.

0: வணக்கம் செல்வது, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: மேடத்துக்கு சாருக்கு வணக்கம் தரும், அதில் காதத்தர் வந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: பண்பிளையில் அனைவரும் நலம். உங்களுக்கான வார்த்தை இதோ சூரியன்.
1: சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே.
0: அடுத்த பாடல்
1: உதய சூரியன்.
0: பாதியிலிருந்து வர்றீங்க,
2: அதாவது வந்து பாதியிலிருந்து பாடுறாங்க. பாதியிலிருந்து பாடக்கூடாது, பாட்டுடைய ஆரம்பத்திலிருந்து பாடணும். சரி, அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். மிருக வணக்கம்.
1: என்ன
0: இவ்ளோ யோசனை அடுத்த பாட்டுக்கு?
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர்
0: வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாருங்க?
3: வேதாரண்ய மட்டம்
2: தொலைபேசி
3: போறக்கும் தங்கமே தங்கம், அது ஒரு பாட்டு. அடுத்தது வந்து தை மாஸ்.
0: அடுத்த பாட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
3: தை மாசத்தில் வரும், அது தெரியலங்கய்யா. தெரியா
2: தெரியாதது பிரச்சனை இல்லை. நீங்க புதிய புதிய பாடல்களா வந்து பாடும்போது கேட்டுட்டு மற்ற நேரத்தில் புரியுது என்ன திரைப்படம்
0: சீக்கிரமே நிறைய பேர் என்னன்னா பாடல்.
2: ஆமா, நிறைய பாடல் எழுதுறீங்க நேர்கள் எல்லாரும். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கம்.
2: உற்சாகமான வணக்கம் உங்களுக்கும். யார் இங்கிருந்து பேர் சொல்லுங்க?
3: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பாடல் படிக்க வந்தேன்.
2: படிக்கலாம் பாடல். உங்களுக்கான சொல் என்ன சொல் சொல்லலாம் லவண்யா? மஞ்சள்.
3: மஞ்சள் நிறமே வருக,
0: அது முகம் இல்லையா?
3: மங்கள விளக்கே வருக, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி.
0: அருமை அருமை
2: அருமையா பாடுனீங்க. ஆனால் மஞ்சள் நிறத்தை வரவேற்பதற்கு பதிலாக மஞ்சள் முகத்தை வந்து வரவேறுங்க. அடுத்த நேரம் சந்திச்சலாம். மிருக வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
0: ஐஸ்வர்யா, இது உங்களுக்கான வார்த்தை மல்லிகை.
4: மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா உன் மாலை தோட்டத்து தோட்டத்தில் பார்த்தாயா.
2: என்னாச்சு மறுபடியும் தோட்டத்திலே சுத்ததே மல்லிகை வந்து
0: தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? ரொம்பவே அருமையா பாடிட்டீங்க. என்ன பிள்ளை வந்து மிக்க நன்றி.
2: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த நேயர் வருகா வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம் சொல்வது யாருங்கய்யா?
5: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: வணக்கம் முருகன். உங்களுக்கான சொல் கும்பகோணம்.
0: கும்பகோணம்
2: கும்பகோணம்
0: ஊர் பேருங்கய்யா? கும்பகோணம்
5: கும்பகோணம் கங்கையில் பார்த்தேன்.
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, தொடர்ந்து நிறைய நேர்கள் உரையாடிட்டே இருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இணைவோம் நேர்களே. இது ஆட்டக்களம்.

புஷ்பம்மா, இவள் பூவா இல்ல புஷ்பம்மா, இந்த பெருங்காய டப்பால தங்க புஷ்பம்மா, பூவா இல்ல புஷ்பம்மா, இவள் பூவா இல்ல புஷ்பம்மா, இந்த பெருங்காய டப்பால தங்க

பால தங்க புஷ்பமா பூம்பா இல்ல புஷ்பமா இவள் பூம்பா இல்ல புஷ்பமா இந்த பெருங்காயன் அப்பால தங்க புஷ்பமா.

first.

நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 4:30 நொடிகள் ஆயிற்று. காற்று அலைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டக்கலம் நிகழ்ச்சி, அதில் இன்றைக்கி நம்ம விளையாடிட்டு இருக்கோம்
1: ஜோடி பாடல்கள். மிகச்சிறப்பான நேயர்கள் வந்து இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. உற்சாகமாக அடுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: சாந்திரங்குளத்திலிருந்து பேசுகிறேன்.
0: எங்கேருந்துமா பேசுகிறீங்க?
2: மதுரை மாவட்டம் சாந்திரங்குளத்திலிருந்து காளீஸ்வரி பேசுகிறேன்.
0: காளீஸ்வரி, சரிங்கம்மா. உங்களுக்கான வார்த்தையை கேட்டலாமா?
2: ஆ, கேட்டலாம்.
0: மாசி.
2: மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே, மாசி மாசம்தான் செட்டி மேல தானந்தான். அவ்வளோதான் மேடம்.
0: அவ்வளோதானா? அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டு பாட்டு கொஞ்சம் டியூன் மாறினாலுமே பாடல் இதுதான் அப்படிங்கறத புரியற அளவுக்கு அழகா பாடிட்டீங்க, வெற்றி பெற்றீங்க.
1: அடுத்த நேயர் வருக.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: வணக்கம் பாபு. நிகழ்ச்சியில உங்களுக்கான சொல் என்ன? சொல் சொல்லலாம். உங்களுக்கான சொல் சென்னை.
3: சென்னை. சென்னை. சென்னை பட்டணம்.
0: அதுக்கு மேல வர மாட்டீங்களா?
1: பாடிக்கிட்டே யோசிக்கிறாரு
3: நினைக்கிறேன்.
1: அப்படி வரலாம், ஆனா அதுல சென்னை வரலையே, மெட்ராஸ் தான் வருது. ஆமா, முன்னாடி மெட்ராஸ் தான், இப்ப சென்னை தான். ஆனா நாங்க சொன்ன சொல் வந்து சென்னை தானே இந்த பாபு. ஆமா, சென்னை பட்டணம்னு அழகா முன்னுமுடுத்தீங்க, பாடினீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர். ஹலோ ஹலோ, எக்கோ அடிக்குது.
4: மதுரை காங்கிரஸ் சபையிலிருந்து முனீஸ்வரி
0: பேசுறீங்க. முனீஸ்வரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
0: நீலம்.
4: நீலமா?
0: என்ன வரல
4: யோசனை. ஒன்றுக்கு வரவே
0: ஆ
1: மயில்ராஜ், உங்களுக்கான சொல் வைகாசி. வைகாசி.
5: வைகாசி மாசத்துல அந்த பாட்டியா?
1: பாடுங்க அந்த பாட்டு அப்படின்னு சொல்றீங்க.
5: வைகாசி மாசத்துல
1: நீண்ட மௌனமா இருக்கு. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஜோடி பாடல்கள் விளையாடிட்டு இருக்கோம்.
0: ஆட்டக்களத்தில் ஜோடி பாடல்கள் விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் பங்களிச்சுட்டே இருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வணக்கம்.
6: வணக்கம்மா. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: புத்தகடையிலிருந்து புஷ்பலதா பேசுறேங்கப்பா.
1: வணக்கம் புஷ்பலதா. உங்களுக்கான சொல்
6: சொல்லுங்க.
1: சிவப்பு.
6: சிவப்பு கல்

0: பாட்டு.
1: எல்லாரும் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிடறாங்க, இன்னொரு பாட்டு அப்படின்னு வரையில கொஞ்சம்
0: எனக்கு
1: தெரிஞ்ச பாட்டையாவது ஒழுங்கா பாடுற அப்படின்றாங்க. இடவில் வந்தமைக்கு நன்றிமா, நல்லாவே முயற்சி பண்ணீங்க.
2: இல்லை, உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா இரண்டாவது பாடல் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதில் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், கொஞ்சம் நேரத்தையாவது கடத்து யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: சத்தம் கேட்குது சார். ஹலோ,
2: சத்தம் கேட்குது சார், வணக்கம்.
1: உங்களோட இணைப்பு கொஞ்சம்,
2: ஆமாம் இணைப்பில் தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், சொல்லுங்கள்.
3: கேட்குது சார்,
2: கேட்குது
3: கேட்குது சார்.
2: வணக்கம் விஸ்வநாதன்,
1: சுவாமிநாதன்
2: சொல்லுங்க. சுவாமிநாதன், உங்களுக்கான சொல் மார்கழி. மார்கழி,
3: மார்கழி, மார்கழி பூவே, மார்கழி பூவே, அது ஒரு பாட்டு சார். அப்புறம் வந்து மார்கழி, மார்கழி பூவே, ஒரு பாட்டு தான் சார் வருது.
2: ஒரு பாட்டு தான் வருது, இல்லை ஒரு பாட்டு தான் தெரிஞ்சிருக்கு, அப்படி சொல்லாமா? நன்றாக முயற்சி செய்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். பனையூர்லேருந்து பாரி. சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? ராதை அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்.
4: என்னது கேட்கலங்க?
1: ராதை, ராதா, ராதை அந்த மாதிரி.
4: ராதா, ராதை மனதில், ராதை மனதில் என்ன வைத்தியமோ. அடுத்த சாங் வந்து ராதா, கண்ணன் தேடிய ராதை எங்கே, என் கண்ணன் தேடிய ராதை எங்கே, அந்த பாட்டு.
2: அப்படி ஒரு பாடல் இருக்கா என்ன
1: அப்படின்னு கேள்வியா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். தம்பியோ அதை தான் பண்ணிட்டு
2: இருக்கேங்க. சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். புதுசு புதுசாக முயற்சிகள் மேற்கொண்டுள்ள அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். சுரேஷ், உங்களுக்கான சொல் மாலை. மாலை நேரம், மாலை நேரம், மாலை அப்படின்னு எடுத்துக்கலாம்.
3: மாலை சூடும் வேலை,
2: மாலை தான் இப்ப மாலை சூடும் வேலை தான் பாருங்க.
3: மாலை போரின் மயக்கத்திலே
1: நான்
2: பாடுங்க.
1: எல்லாரும் தூங்கில கனவு காம்பாங்க, அவங்க மாலையிலேயே கனவு காங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரி, இப்போ தொடர்ந்து இத்தனை நேர்கள் பேசிட்டே இருக்காங்களே, ஒன்று கவனிச்சிங்களா லாவண்யா? அதாவது முதல் பாடல் வந்து மிகச்சிறப்பாக பாடிடுறாங்க, இரண்டாவது பாடலுக்கு என்ன என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு இப்போ இப்போ மாலை அப்படின்னு சொல்கிறான், சரி அவங்க அதை வச்சு ஒரு சந்தத்தை உருவாக்குறாங்க.
1: மாலையா?
2: ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போ மார்கழி அப்படின்னு வச்சுக்கோங்க, மார்கழி பூவே அப்படின்றப்ப மார்கழி பூவேன்றது இரண்டு முறை வருது அந்த பாடல் வந்து. அப்படி தான் அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறதுனால பாடிடுறாங்க. ஆனால் அடுத்த பாடலில் பாடுறதுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க. சரி, அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார் கேட்டுருவோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: யோசிக்காம பேசலாம், ஏன்னா சத்தம் குறைவாக இருக்கிறதான்னு தெரியல.
2: வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
5: வெள்ளைசாமி.
2: வெள்ளைசாமி,
1: சரிங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
5: கொடுத்துடலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை முல்லை. முல்லை பூ.
5: முல்லை, முல்லைப்பூ பல்லக்கு போவதே, பூடும் காதலிங்கே, இது வாலிப காதலிங்கம்.
1: அடுத்த பாடல்
5: முல்லை.
1: முல்லை அப்படிங்கிறதா வார்த்தை.

0: டக்குன்னு பாடலாமே, இவ்வளோ யோசிக்கிறீங்களே முல்லைக்கு.
1: ஹலோ,
0: ஆ இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பாடலாம் அடுத்த பாடல். இணைப்பில் வந்து
2: சரி, நிறைய யோசிச்சுட்டே இருக்கார் இந்த நேரம் வந்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பட்டுருக்கு. சரி, தொடர்ந்து நிறைய நேர்களை சந்திச்சுட்டு ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்களே. இது மதுரை FM 90.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம்.

0: சடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: சும்மா பாடலை அப்படியே பாடுவது நலம். நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கற்பனை வளம் இருக்கணும்ல?
0: ஆமா ஆமா ஆமா, அந்த கற்பனை வளத்தை தான் வந்து இந்த நிகழ்ச்சியில தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வேலூர் மாவட்டம் கற்பனை பகுதியில் இருந்து சந்திரசேகர், நலம் இருக்கிறீங்களா?
0: நலம் சந்திரசேகர் அவர்களே, உங்களுக்கான சொல்.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: உங்களுக்கான சொல் காடு.
2: என்னங்கய்யா?
0: காடு.
2: காடு
0: காடு
1: ஃபாரஸ்ட்.
0: காடு.
2: காடுன்னு இருக்கிற பாடலா?
0: ஆமா ஆமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் மாலை 4:45 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் ஜோடி பாடல்கள் விளையாடிட்டு இருக்கோம். சொல்லுங்க லாவண்யா, நேர்கள் வந்து ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியில பங்கேற்றவனும் இருக்கிறாங்க. ஆனா இந்த சொந்தமா கவிதை எழுதுற பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.

0: அருவிகளே.
1: அருமை அருமை. அடுத்த பாடல்
2: காடு. வேற என்ன வருது? காடுல இது ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது.
3: வாழ்த்துக்கள் சந்திரசேகர் அவர்களே. அடுத்த நேயர் மிருகா, வணக்கம். இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்கள்.
1: வணக்கம். கல்லாங்குளத்திலிருந்து சத்தியம். சக்திவேல். சரிங்க, உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா? காலை. பொழுது. பொழுத வச்சு காலை. கேக்குதுங்களா? காலை.
3: காலை, அதிகாலை, அந்த மாதிரி சொல்லலாம்.
1: என்ன காலை நேரத்தை
3: யோசிக்கிறீங்களா? அடுத்த நேயர்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: அனைவருக்குமே மாணவனுக்கும் சொல்லி நிகழ்ச்சி. எனது ராமச்சந்திரன் பேசுறேன்.
3: ராமச்சந்திரன் எங்கிருந்து?
4: சத்தனையிலிருந்து.
3: உங்களுக்கான சொல் அந்தி.
4: அன்பேவா?
3: அந்தி. அந்தி பொழுது, மாலை நேரம்.
4: அந்தி வரும் நேரம் தந்ததொரு ராகம்.
1: அடுத்த
3: அடுத்த பாடல்
1: இரண்டாவது பாடலுக்கு இவ்வளவு
3: நேரமா. அடுத்த நேர் கொழி விட்டலாம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால்.
3: உங்களுக்கான சொல் தயாரா இருக்கு, கேட்டலாமா? உசிலம்பட்டி.
5: உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேட்டி. உசிலம்பட்டி
1: அவ்வளவுதான்.
3: சரி, அங்கே சுத்திட்டு இருக்க. அடுத்த அடுத்த பாடல் பாருங்க.
5: இன்னொரு பாட்டு என்னன்னு யாருக்கு வர மாட்டேங்குதே.
1: எல்லாருக்குமே ஒரு பாடல் மேல வர மாட்டேங்குது.
5: ஒரு சேர்ந்து ஒரு பத்து சேர்ந்து யோசனை பாக்குறேன்.
3: யோசிங்க யோசிங்க யோசிங்க.
5: ஊரை தெரிஞ்சுக்கிட்டு
1: இணைப்பில் வந்து
3: இணைப்பில் வந்து நன்றி. அதாவது இல்ல, அடுத்த சொல் யாருக்கிட்ட இருக்கு, எங்க இருக்குலாம் கேட்டீங்களே. இரண்டாவது பாட்டை கண்டுபிடிக்க முடியாம போச்சு உங்களுக்கு. ஈஸ்வரலால் சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார், மேடம், ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
3: வணக்கம்.
6: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
1: சுமதி, உங்களுக்கான வார்த்தை செவ்வந்தி.
6: செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன்.
1: அடுத்த பாடல்
3: அருமையா பாடுனீங்க சுமதி. உங்களுக்கு கோரஸ் வேற லாவண்யா ரொம்ப அருமையா பாடினாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர்
1: அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம், மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன்.
3: மேடம் சொல்லுங்க. வெங்கடேஷ். வெங்கடேஷ் உங்களுக்கான சொல் வெள்ளி.
7: வெள்ளையா சார்?
3: வெள்ளி. வெள்ளி.
7: வெள்ளியா? வெள்ளி நிலா முட்டத்திலே
3: அந்த பாட்டு இருக்குல்ல, நீங்க கிட்ட கேக்குறீங்க. இருக்கா?
7: உங்ககிட்ட கேக்குறோம். நந்தான் தங்க கைகளில் பொட்டு கொடுத்தால் விடாமல் வருமோ?
3: வயிறு
7: சிலைதான் எந்த பக்கத்தில்

0: நடி
1: அந்த பாட்டு ஒண்ணு.
0: இன்னொரு பாட்டு வந்து வெள்ளீரே வெள்ளீரதம் முற்றத்திலே ஒரு பாட்டு. அந்த பாட்டு ராகம் வர மாட்டேங்குது.
2: உதவி செஞ்சிடலாம், ஆனா மீண்டும் இதே விளையாட்டு நம்ம விளையாடும் போது அது உங்களுக்கு உபயோகப்படலாம். அதுக்காக தான் அடுத்த நேயர் வருக. வணக்கம். உங்களுக்கான சொல் என்னன்னு கேப்பாங்க.
1: சித்திரை.
2: மாசம்தான்
3: சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் உத்திரங்கள் ஊர்வலம் போக ஒரு பாடல் இருக்கு.
1: அடுத்த பாடல்
3: போய் பங்குனி போய் சித்திர வந்தா பத்திரிக்கை வந்துரும் ஒரு பாட்டு இருக்கு.
2: பங்குனி
0: போய் சித்திர வந்தா பத்திரிக்கை வந்துருமா? பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க கேட்போம். உங்களுடைய விடையை வந்து நான் நம்புறேன், அது பாடுங்கன்னு
3: சொல்றேன்.
0: சரி, மகிழ்ச்சி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர்
4: எங்க
0: போனீங்க சக்தி?
1: இல்ல எஃப்எம்ல கேக்குதா தன்னோட குரல் தேடி போயிட்டாங்க. அடுத்த பாடல்
0: யோசிக்கிறேன்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: ஹம்சாபுரத்துல இருந்து மீனா. மீனா, உங்களுக்கான சொல் கேட்டலாமா?
5: சொல்லுங்க.
1: ஆடி.
5: ஆடியிலே
0: காத்தடித்தால்
5: ஆயிரமாய்
0: என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு புரியலையே. என்ன என்ன திரைப்படம் இது சொல்லுங்க.
5: காத்தடிக்க அடி கொஞ்சம்
0: சரி. அருமை அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர்
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் திருமலை மாவட்டம் ஆலந்தூர் இயேசுராமர்.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை அதிகாலை.
6: அதிகாலை காற்றே சுகமான பாடல் ஒன்று சொல்லு.
0: அருமையா பாடுங்களே. அடுத்த
6: காலை நேர கனவில் உன்னை பார்த்தேன், அது கலந்திடாம கையில்
0: இருந்திருக்கீங்களோ. அதிகாலை சொல்லுவாங்க நம்ம கரெக்டா பாடுன ரெண்டு பாடல வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நிறைவான நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ,
0: இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
1: உங்க பேரு? சொல்லுங்க. வணக்கம்.
7: பேர் ஜெயா, மதுரையில இருந்து பேசுறேன்.
1: மதுரையில இருந்து. சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கண்ணன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய பாடல் பாடுங்க.
7: தேடுகிறேன் வா, கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா.
1: அடுத்த பாடல்
7: என்ன?
0: இரண்டு பாடல்கள் பாட வேண்டுமே. ஒன்று
7: பாட்டு கண்ணன் ஒரு கை குழந்தை, அதுக்கு மேல பத்தி வர
1: மாட்டேங்குது.
0: சரியாகவும் பாடிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து 34 நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க

0: இருக்காங்க. நேரம் 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்ற அத்துணை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் லாவண்யா, தொடர்ந்து இத்தனை நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க, பாடவும் செஞ்சாங்க, அருமையாக நிகழ்ச்சி நல்லபடியாக போச்சுன்னு சொல்லலாம். சில சொற்கள் மட்டும் வந்து ரொம்ப எளிமையான சொற்களாக இருந்துச்சு, அதெல்லாம் இதெல்லாம் பாடிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து
1: பாடுற
0: மாதிரி இருந்துச்சு.
1: இதே மாதிரிதான் நீலவானம்,
0: இன்னும் கொஞ்சம் இடைவெளி அவங்க கொடுத்தாங்க, நீங்களே பாடிருப்பீங்க அப்படித்தானே? ஆமா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருந்துச்சு.
1: எதிர்பாராத
0: நேரத்துல சில கேள்விகளுக்கு உடனே பாடல் பாடிட்டாங்க. அத்தனை நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின்
1: பொறியியல் தொழில்நுட்ப உதவி
0: நாகராஜன் மற்றும் அழகர்சாமி,
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு அஜிதா.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது முத்துக்குமார் மற்றும்
1: லாவண்யா. நன்றி நேர்களே.

காசுட்டா மொலத்தை.

தள்ளிக்கோ, ஏ வேற வச்சிக்கோ, பொத்தக்கால் தாத்த பொம்பரம், அம்மா சுத்துனா நரம்பு அறுந்துரும்.

மாறி கீழ சுங்குடா வச்சா கையதா வச்சா சங்குடா பட்டாச ஓடிங்கடா அட்ட சண்டனா மாமா கிங்குடா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசராத், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மேன் மற்றும் ஜே ஆர்

நேகல் ஆகியோருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:03. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய இடைக்கால ராகங்களை இசைக்க காத்திருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சங்கர் குரு திரைப்படத்திற்காக இதோ.

சங்கர் குரு திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் கேட்டு ரசித்தீர்கள். ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி. நேர்மாலை 5:08 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் இனி மாநகர காவல் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் வாலியின் வரிகளில் பாடல் வர காத்திருக்கிறது. கே ஜே எஸ் மற்றும் கே எஸ் சித்ரா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரமாலை 5:14 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் இனி அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. வாரியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இவர்களது குரலில் பாடல் இதோ சந்திரபோஸ் இசையில்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மேலும் மாலை 5:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய இடைக்கால ராகங்களின் தொகுப்பாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக இதோ.

விடுதலை திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் பாடல் கேட்டீர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். நேரம் மாலை 5:25 இனிய இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இது உங்கள் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நிகழ்ச்சியில் இனி வசந்தி திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் வர காத்திருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள். வியாபாரத்தை

எழுதுங்கள் தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:31. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் இனி இதய தீபம் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் அவர்களது இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மு மேத்தா. கே எஸ் சித்ராவின் குரலில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 5:36 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாய்மேல் ஆணை திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. கே.எஸ். சித்ரா பாடிய அந்த பாடல் இதோ.

0: நான் ருஜியா பேசுறேன்.
1: கேடி பூங்குடி,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் மாலை 5:42. மயக்கும் ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அது அந்த காலம் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: அறிந்து சின்னங்கிரு மன்னங்கிரி காதில் வந்து பாடும் பாடும் என்ன பொருள் என்ன பேசியதே ஜெயிலு போன வாழ்க்கை கஷ்டம் என்ன
1: என்னே மணி என்னாச்சு இன்னும் எந்திரிக்கலையா
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல
2: அதுக்கு என்னமா பண்றது
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா
2: என்னது எல்நினோவா ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா
1: வெப்ப அள வீச போகுது ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்
2: சரிமா அதுக்கு என்னதான் பண்றது
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும் மழைய பெருக்கணும்
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்
2: சூப்பர் தங்கச்சி
3: மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை

நேரம் மாலை 5:49 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மருமகள் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில், புலமைப்பத்தின் வரிகளில் வாணி ஜெயராம் குரலில். இதோ

Thank you.

நேரம் மாலை 5:54 மாலை தென்றல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ராஜா சின்னரோஜா திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஒலிக்க காத்திருக்கிறது. மனோ பாடிய அந்த பாடல் இதோ.

0: இருப்பது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் மீண்டும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசிராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மன் மற்றும் கேயார்க் நாகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர்

டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. சேவை செய்திகள் கேட்கலாம். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் 22/8/2026 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவரது வயது 17. அவரது அங்க அடையாளங்கள் இடது முழங்காலில் பழைய காயத்தலமும் வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தலமும் காணப்படும். காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொலைபேசி எண் 9498101558. மேலும் ஒரு எண் 9894081712. தொடர்பு கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு முகவரி சார்பு ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். மற்றும் ஒரு தொலைபேசி எண்ணாக 7904910738. தொலைபேசி எண் மீண்டுமாக 9498101558. விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. June 10, 2026 நாளை ராஜபாளையம் வட்டத்தில் தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும் திருவில்லிபுத்தூர் வட்டத்தில் களத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும் நடைபெற உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் விளக்கேற்றும் வேலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி வளம் வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். எட்டு 8:30 அறிவியல் மின்னல், உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் வயலட் மேரி.

0: பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
2: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 6:30. ஒழித்து களைத்த உள்ளங்களின் அயற்சி போக்க அழகிய ராகங்களை அள்ளித்தர வருகிறது அந்திப்பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வரலாறு திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் ஒலிக்க இருக்கிறது பாடல்.

6:42 நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க அந்தி பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ்ல. அடுத்ததாக மணி சர்மா இசையில போக்கிரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நேர்களை பாடலை.

அழகிய ராகங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல சக்கரகட்டி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் கேட்டு ரசிக்கலாம் பாடலை.

நேரம் இரவு 7:02. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் முதல்

வருது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்காக இனி வரும் பாடலை கேட்கவிருக்கிறீர்கள். ஹிப் ஹாப் தமிழாவின் இசையில் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் விஜய். அனிருத் ரவிச்சந்தர் குரலில் பாடல் இதோ.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

உற்சாக மட்டுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. பாட்டு இது ஹிட்டு. நேரம் 7:12 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்கேஜி திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் விக்னேஷ் சிவன். டி சத்யபிரகாஷ் குரலில் பாடல் இதோ.

0: மணி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேரம் 7:17. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஒலித்துக் கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. நட்பை துணை திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது ஹிப் ஹாப் தமிழாவின் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் அறிவு. பாலச்சந்தர், கானா உலகம் தரணி மற்றும் அறிவு இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு இது கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோலி சோடா 2 திரைப்படத்திற்காக அச்சு ராஜாமணியின் இசை மற்றும் குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது. மணி அமுதவனின் வரிகளில் பாடல் இதோ

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

நேரம் 7:32 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திற்காக சித்து குமார் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க தமயந்தி, ஆனந்த் அரவிந்தாக்ஷன் மற்றும் சஷா திரிபாதி. இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் இரவு 7:36 உற்சாகமான கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலகலப்பு 2 திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மோகன் ராஜன். ஹிப்ஹாப் தமிழா வருண் பரந்தாமன் மற்றும் ராஜன் செல்லப்பா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் 7:42. இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் இனி மெஹந்தி சர்கஸ் திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் யுகபாரதி. ஷான் ரோல்டன் பாடிய அந்த பாடல் இதோ.

வணக்கம், டைரக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 7:47. பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஸ்னேகன். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குரலில் பாடல் இதோ.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: போதே
0: அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க?

0: போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
1: உன் தம்பி தான்.
0: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
0: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பட்டாஸ் திரைப்படத்திற்காக விவேக் மெர்வின் இசையில் இதோ ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் விவேக். அனிருத் ரவிச்சந்தர் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு.
1: இனிய கீதங்கள் இசையின் சுவரங்களில் இன்பத்தின் மயக்கம் இன் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரிகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹூ தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் பங்களிப்பில் வலம் வர இருக்கிறது பட்டாம் பூச்சிகள். உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைகளும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் அவர்களுக்கு தெரிந்த பாடல்கள், அதாவது ரைம்ஸ் இல்லை குட்டி கதைகள், அவங்களுக்கு பிடித்த வரிகள் அப்படின்னு எங்களோட பகிர்ந்துக்கலாம். குட்டி செல்வங்கள் வருவதற்கு முன் இது பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: 8:10 பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இப்போது இணைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்வம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கேருந்து பேசுறீங்க குட்டி? இணையன்பு, எங்கேருந்து பேசுறீங்க? மதுரையிலேருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க இறையன்பு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆமா
1: தானே,
0: என்ன சொல்ல போறீங்க? சரி, என்ன பாடல் வேணும் இறையன்புக்கு? சரி, கருப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துடலாம். நீங்க இப்ப நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ஜானி ஜானி எஸ் பாப்பா, மீட்டிங் ஷோவ நோ பாப்பா, ட்ரெயின் லைஃப் நோ பாப்பா, ஓபன் ஹவுஸ் ஹா
0: ஹா ஹா. சூப்பரா பாடிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாமா?
1: சரி.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது குழந்தை கேட்ட கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 8:15 ஆயிற்று. அடுத்ததாக பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய குட்டி செல்வம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு வட்டம், பொய்கை கரைப்பட்டியிலிருந்து அழகேஸ்வரி பேசுறேங்க மேம்.
0: பொய்கை கரைப்பட்டியிலிருந்து, சரிங்கப்பா, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
1: 9th standard.
0: 9th படிக்கிறீங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: திருமண் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, கேட்கலாம்.
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க, எல்லாரும் ஆவலா இருப்பாங்க திருக்குறள்ல எந்த திருக்குறள் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்காக. சொல்லுங்கம்மா.
1: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் தீயவை தீய பயத்தடால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீனான் இடும்பை தரும்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடல கேட்டுடலாமா? அதுக்கு
1: கேட்டலாம் மேம். நன்றி மேம்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய குழந்தை செல்வம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அஜித் பாண்டி. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? கொஞ்சம் இணைப்பு இருக்கக்கூடிய இடமா நின்று பேசுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: ரெண்டு திருக்குறள்
0: சொல்லுங்க.
1: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும்.
0: கொஞ்சம் இணைப்பு இருக்கக்கூடிய இடமா பேசுங்கம்மா. என்ன பேசுறீங்க? இணைப்பு கொஞ்சம் கிடைக்காத மாதிரி இருக்கு.
1: கேக்குதா?
0: கேக்குது, சொல்லுங்க.
1: வாய்மை எனப்படுவது யாதெனின், வாய்மை எனப்படுது மற்றவர்கள் தராத சொற்களை பேசுதல் ஆகும். இன்னொரு குறள் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: சீனார் சுட்ட புண் புறத்தே விழுந்தாலும்
0: சரிங்கம்மா, நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் இணைப்பு இன்னும் சரிவர கிடைக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாகவே திருக்குறள் சொன்னாங்க, ஆனால் முழுமையாக நம்மளால் கேட்க முடியல. இருந்தாலும் குழந்தைக்காக இதோ அவர்கள் கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம் அனைவரும்.

0: நேரம் 8:30 நிறைவு பெறுகிறது. பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் சிதம்பரம், எஸ் ஜி சுப்பிரமணியம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள்.
2: புவி தோன்றி சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வாளர்களுடைய கருத்து. இப்புவியானது மலைகள், சமவெளிகள், பனியாறுகள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக விளங்குகிறது. இதில் உள்ள உயிரிகள் உயிர்கோளம் என்னும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற உயிரினங்களுக்கிடையே பல விந்தையான நிகழ்வுகளும் புதிர்களும் நிறைந்துள்ளன. இது சிலவற்றை நம்மால் காண முடிகிறது. மற்றவை அவைகளின் செயல்பாட்டின் விளைவாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றன. சூரியகாந்தி மலர் சூரிய ஒளியின் ஆடிச் சாய்வதும், இருண்ட வனத்தில் மின்மினி பூச்சியின் மிளிரும் தன்மையும், தாமரை இலையின் மீது பட்ட நீர்த்துளி உருண்டோடுவதும் விந்தையா நிகழ்விற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. புவி என்கிற கோள் உயிரட்ட நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளாக உள்ளது. இவற்றில் உன்னத அறிவியல் என்பது ஒரு வியக்கத்தக்க படைப்பாகும். உயிரினங்களின் வியக்கத்தக்க கட்டமைப்பு, பரிணாமம், அவற்றின் வாழ்க்கை முறைகளை ஆழமாக படிக்கும் ஒரு உன்னதமான அறிவியல் தான் உன்னத உயிரியல் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிரினுடைய தோற்றத்தை பற்றி நாம் சற்று பார்க்கலாம்னு நினைக்கின்றோம். அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆக்கப்பட்டது. தேன் கூட்டிலுள்ள பல சிறிய அறைகள் கொண்ட அமைப்பை தக்க திசுவில் கண்டறிந்து 1665 செல் என்று ராபர்ட் ஃபூக் என்பவர் பெயரிட்டார். மைக்ரோகிராபியா என்ற பெயரில் அதனை தொகுத்தார். ஆண்டன் ஃபான் லீவன் ஹாக் என்பவர் தான் கண்டறிந்த ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூல் என்று பெயரிட்டார். ராபர்ட் ப்ரவுன் என்னும் அறிவியலார் 1839 செல்லில் காணப்படும் கோள வடிவ அமைப்பிற்கு உட்கரு என்று பெயரிட்டார். ஹெச்ஜே ருடால்ப்சோ என்பவர் 1824 பிரெஞ்சு அறிவியலார் செல் கோட்பாட்டு கருத்தை வெளியிட்டார். மாத்தியோ சிலிடன் என்னும் ஜெர்மனி தாவரவியலார், தியோடன் சிவான் என்னும் ஜெர்மனி விலங்கியலார் 1833 செல் கொள்கையின் அடிப்படை பண்புகளை கூறினார்கள். அந்த அடிப்படை பண்புகளின் அடிப்படையில் தொன்மை உட்கரு, மெய் உட்கரு என்று இரண்டு விதமான

செல்களாக பிரித்தனர்கள். மரபணுக்களுடைய உயிரினங்கள் இரகசியங்கள் எல்லாம் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கள் கடத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. மரபணுக்கள் மற்றும் பரம்பரை பண்புகள் கடத்தப்படுவதை ஆய்வு செய்யக்கூடியது. உயிரினங்களுடைய வளர்ச்சி செயல்பாட்டிற்கான மூலக்கூறு குறியீடாக டிஎன்ஏன்னு சொல்லும்படியான டி ஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் அமிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. வில்ஹெல்ம் ராக்ஸ் என்பவர் 1883 செல்லில் காணப்படும் குரோமோசோம்கள் பாரம்பரிய பண்புகளை கடத்த காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று விவரித்தார். மோன் கோமேரி என்பவர் 1901 குரோமோசோம்கள் தனித்த இணைகளாக அமைந்துள்ளது என்று விவரித்தார். டி போவேர் என்பவர் 1902 மரபு பண்புகளை உள்ளடக்கிய மரபியல் தீர்மானிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று விளக்கப்பட்டது. டபிள்யூஎஸ் சட்டன் என்பவர் அமெரிக்க மாணவர், கேமிட்டுகள் உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மெண்டலின் காரணிகளுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுகிறது என்று முன்வைத்தார். எத்தனை விந்தைகள் உடலில் குறிப்பிட்ட பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய கண்ணின் நிறம், உயரம் போன்ற பண்புகள் எல்லாம் மரபணுக்கள் தீர்மானிக்கின்றன. டிஎன்ஏ இலைகள் சுருட்டப்பட்டு ஒரு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நூல் போன்ற வடிவத்தை கொண்டது குரோமோசோம்கள். செல் பகுப்பின் போது தோன்றும் புழு வடிவ அமைப்புகள் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்பட்டது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பரம்பரை நோய்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களெல்லாம் நாம் அலாட்பட்டு கொண்டிருக்கின்றோம். மெண்டலின் மரபு கடத்தல் விதிகளின்படி இவை சேய் உயிரிகளுக்கு கடத்தப்படுகிறது, அதாவது சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. தலாசீமியா, அல்பினிசம், ஃபினைல் கீட்டோனீரியா, அறிவால் செல் இரத்த சோகை நோய், ஹண்டிங்டன் கொரியா என்பது பரம்பரை நோய்களாக நமக்கெல்லாம் ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நோய்களை எவ்வாறு குணப்படுத்துவது என்று கேட்டால், மரபணு சிகிச்சை மூலமாக இந்த நோய்களை குணப்படுத்தலாம் என்று. மரபணு சிகிச்சை என்னும் செயல்முறையின் மூலம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திடீர் மாற்றமடைந்த அலீல்களை கொண்ட ஒருவருடைய செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அவற்றை சரி செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். திடீர் மாற்றத்தினால் உருவாகும் நோய்களான நீர்மத்திசு வளர்ச்சி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்னும் சொல்லக்கூடிய இரத்தம் உறையாமை போன்ற நோய்களை குணப்படுத்தும் முயற்சியே மரபணு சிகிச்சையினுடைய முக்கிய நோக்கமாகும். மரபணு சிகிச்சையின் மூலமாக பரம்பரை நோய்களை குணப்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகளை பார்த்தால், மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு தடை சிகிச்சை என்று இரண்டு முறைகளில் மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகளாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இழந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருகுதல் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. உணர்த்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சைக்கு மரபணு தடை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. மரபணு சிகிச்சை என்பது உடல் செல் மரபணு சிகிச்சை, இனச்செல் மரபணு சிகிச்சை என்று இரண்டு வகைகளாக அறிவியலார் பிரித்து வைத்திருக்கிறார்கள். முழுமையான செயல்பாட்டுடன் வெளிப்படுத்தும் திறனுடன் உள்ள மரபணுக்களை உடற்செல்லில் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறை உடற்செல் மரபணு சிகிச்சை என்றும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இனச்செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தால் அதற்கு இனச்செல் மரபணு சிகிச்சை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரபணு சிகிச்சையின் மூலமாக பரம்பரை நோய்களை எல்லாம் நாம் குணப்படுத்த முடியும் என்று ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மரபணு மாற்றத்தினால் விவசாயத்தில் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு அதிகரிக்கின்றன. விவசாயத்தை நம்பிதான் நமது நாடு இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை நம்பிதான் நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மரபணு மாற்றத்தின் மூலமாக விவசாயத்தில் எண்ணற்ற நன்மைகள் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம். கிளைபோசேட் என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லி அமெரிக்க நிறுவனமான மான்சாண்டோ மூலம் தயாரிக்கப்படுகிறது. தாவரத்தில் 5 ஈனோ பைருவேட் சிக்குமேட், 3 பாஸ்பேட் சிந்தடேஸ் நொதியை தடை செய்வதனால் தாவரங்களை கொள்ளுகிறது. இந்த நொதி நறுமணமூட்டும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள் போன்ற இரண்டாம் நிலை தாவர வளர்ச்சிதை பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடுகிறது.
தாவர பயிர்களில் சகிப்புத்தன்மை

உருவாக்க ஒத்திமன்வால் பாக்டீரியா மரபணு ஒன்றை நுழைப்பது மிகச்சிறந்த ஒரு உத்தியாகும். பாஸ்போ ஃபினோத்ரசின் என்னும் வேதிப்பொருள் அடங்கிய களைக்கொல்லி எதிர்ப்பு மரபணு மெடிகோ சடைவ என்னும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது அமோனியா உள்ளேற்பில் பங்கேற்கும் குளுட்டோமைன் சிந்தடேஸ் என்ற நொதியை தடை செய்கிறது. ஸ்டப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் இதிலிருந்து பிரித்திருக்கப்படுகிறது. இதிலுள்ள பார் மரபணு பாஸ்போஃபினோத்ரைசின் அசிட்டில் டிரான்ஸ்பரேஸ் இது பருத்தி பீட்ரூட் போன்ற பயிர்த்தாவரங்களில் உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்களை உருவாக்குவதன் மூலமாக எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றனர், பலனடைந்து கொண்டிருக்கின்றனர். பீட்டி பருத்தி என்பது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரி. இது காய்ப்புழுவிற்கு எதிரான பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. பேசல்லஸ் துருஞ்சின்சிஸ் என்னும் சொல்லக்கூடிய பாக்டீரியா 200க்கு அதிகமான நச்சுப் பொருள்களை உற்பத்தி செய்கின்றன. இவை லார்வா நிலையில் அந்துப்பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள், பருத்திக்காய்ப்புழுக்கள், உண்ணி போன்றவை அழிப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக விவசாயிகள் பயன்படக்கூடிய பீட்டி கத்திரிக்காய், இதுவும் மரபணு மாற்றமடைந்த ஒரு தாவரமாகும். பேசல்லஸ் துருஞ்சியன்சிஸ் என்னும் மண்வால் பேக்டீரியிலிருந்து பிரித்திருக்கப்பட்ட படிக புரத மரபணு கிரை 1AC என்ற மரபணுவை நுழைப்பதால் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரம் தான் பீட்டி கத்திரிக்காய். பீட்டி கத்திரிக்காய் லெபடோடெரா வகை பூச்சியருக்கு தண்டுதலைப்பானுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கத்திரிக்காய் பீட்டி கத்திரிக்காய். அடுத்தபடியாக ஃப்ளேவர் சேவர் தக்காளி அக்ரோபாக்டீரியத்தை பயன்படுத்தி மண்ணில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம். இந்த அக்ரோபாக்டீரியத்தை பயன்படுத்தி மரபணு பொறியியல் மூலமாக ஃப்ளேவர் சேவர் தக்காளி உருவாக்கப்படுகிறது. வாறு உருவாக்கப்பட்ட தக்காளி நீண்ட நாட்களுக்கு இயல்பான நிறம் மற்றும் மனம் மாறாமல் நிலைநிறுத்தி வைப்பதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பொன்னிற அரிசி. அறிவில் எத்தனையோ விந்தைகள் நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விந்தையான ஒரு செயல்பாட்டின் மூலமாக விவசாயம் தழைத்தோங்கி நின்று கொண்டிருக்கிறது. பொன்னிற அரிசி என்பது மரபணு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பொன்னிற அரிசி. அரிசினுடைய அறிவியல் பெயர் ஒரைசா சடைவா என்பதாகும். வைட்டமின் ஏயின் முன்னோடியாக இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அரிசியின் உண்ணும் பகுதியில் நுழைக்கப்படுவதால் பொன்னிற அரிசி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே போல பச்சை மிளிர் ஒளிப்புரதம் அக்வாரியா விக்டோரியா என்னும் சொல்லக்கூடிய ஜெல்லி மீனிலிருந்து பிரித்திருக்கப்பட்ட ஒரு புரதம். அந்த புரதமானது பயோசென்சார் உயிர் உணர்விகளை உருவாக்க ஒரு மாற்று பெற்ற வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய வரலாறு என்பது தற்பொழுதும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. பரிணாம வளர்ச்சி ஒரு இனக்கூட்டத்தில், ஒரு சிற்றினத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகள் ஏற்படும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படக்கூடிய மாற்றங்கள் பரிணாமம் என்று ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சூரிய குடும்பம் பூமியின் வயது சுமார் 4.5 முதல் 4.6 பில்லியன் ஆண்டுகளாகும். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிறந்த பூமி வெப்பமுடையதாக இருந்ததால் உயிரினங்கள் வாழ தகுதியற்றது. குறுங்கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பூமியாக ஒன்றிணைந்த போது கோளையே உருகக்கூடிய பெருமளவு வெப்பம் ஊழப்பட்டதே ஆகும். பூமியின் புறப்பரப்பு குளிர்ந்து திடமான மேற்பரப்பு உருவானது. பூமியின் உட்பகுதியிலிருந்து வெளியேறி நீராவி குளிர்ந்து பெரும் கடல்களாக மாறின. உயிரினங்கள் எவ்வாறு உருவானது என்று ஒவ்வொரு அறிவியலரும் ஒவ்வொரு கோட்பாட்டை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். சிறப்பு படைத்தல் கோட்பாடு. அடுத்தபடியாக தான் தோன்றல் கோட்பாடு. உயிரின்று உயிர் தோன்றல் என்ற பதத்தை உருவாக்கியவர் தாமஸ் ஹக்ஸ்லி என்பவர். பெருவெடிப்பு கோட்பாடு. உயிரினங்கள் தோற்றத்தை பற்றிய கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடு. பேரண்டம் ஒற்றை பெருவெடிப்பினால் எவ்வாறு தோன்றியதென்று விளக்குகிறது. தொடக்க காலத்தில் பூமியில் சரியான வளிமண்டலம் இல்லை. அமோனியா, மீத்தேன், நைட்ரஜன், நீராவி போன்ற வாயுக்கள் மட்டுமே மிகுந்து காணப்பட்டன. சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய புரோதா கதிர்கள் நீர் மூலக்கூறு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து படிப்படியாக வெப்பநிலை குறைந்து நீராவியை மழைநீராக மாறியது.

திரவ ஊடகத்திலிருந்து திரண்டு வரக்கூடிய கூழ்மத்திரல்கள் முதல் முன்னோடி செல்கள் படிப்படியாக மாற்றம் பெற்று உயிருள்ள செல்களாக மாறியதைத்தான் கோசர் வேட்டுகள் என்று ஒரு பெயரிட்டு அழைத்தனர். கனிமப் பொருட்கள், இயற்பியல் காரணிகளான மின் புறவுதாக்கதிர்கள், எரிமலை செயல்கள் ஆகிய பிறவற்றின் உதவியால் தொன்மையான உயிரினங்கள் தானாக தோன்றியிருக்கக்கூடும் என்று வேதிப்பரிணாம கோட்பாடு நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது. ஒப்பாரன் சொல்லக்கூடிய அறிவியலறிஞர் 1924 கரிமப் பொருட்கள் தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு ஆட்பட்டு

கடல் சூரிய ஒளி ஆற்றலை பெற்று மிகப்பெரிய வேதியியல் ஆய்வுமாக செயல்படக்கூடியது. சூரிய ஒளி ஆற்றலை பெறக்கூடிய கடல் ஒரு மிகப்பெரிய வேதியியல் ஆய்வகம். கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, புறவுதா கதிர்கள் ஒன்றிணைந்து கரிமப் பொருட்களை உருவாக்கின. இவையெல்லாம் சேர்ந்து உயிருள்ள செல்களாக மாறியது என்று ஹால்டென் தெரிவித்தார். உயிர் முன்னோடிச்சார் என்ற சொல்லையும் உருவாக்கினார். இந்த புவியில் வாழ்ந்த உயிரினங்கள் வரலாற்று காலம் என்று நாம் சொல்வர். பூமியில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திற்கு புவியின் வரலாற்று காலம் என்று அழைப்பர். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வரலாற்று காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது இந்த வரலாறு என்பது பாலியோசோயிக் காலம், மீசோசோயிக் காலம், ஜீனோசோயிக் காலம் என்று பல்வேறு காலங்களாக இந்த புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி காலங்கள் காலங்களாக பகுத்திருக்கிறார்கள். பாலியோசோயிக் காலத்தில் முதுகு நாணற்ற விலங்குகள் புதை படிவங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கேம்பிரியன் காலம் என்பது முதுகு நாணற்றவைகளின் காலம் என்று சொல்வர். ஆட்டோவிசியன் காலத்தில் நன்னீர் மீன்களும் பல வகை மெல்லுடலிலும் தோன்றின. சைலூரியன் காலம் என்பது அந்த காலத்தில்தான் மீன்கள் தோன்றியது. டிவோனியன் காலம் என்பது மீன்களின் காலம் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று விதமான மீன்கள் மிகவும் சிறப்பான வகையான மீன்கள். நுரையீரல் மீன்கள், கதுப்பு துடுப்பு மீன்கள், திருக்கை மீன்கள், இவை அனைத்தும் டிவோனியன் காலத்தில் தானாக உருவான உயிரினங்கள். மிசிசிப்பியன் காலத்தில் பழமையான இருவாழ்விகள் முட்தோழிகள் உருவாயின. பென்சில்வேனியன் காலத்தில் பழமையான ஊர்வன உயிரினங்கள் உருவான. பெர்மியன் காலத்தில் பாலூட்டுகளை போன்ற ஊர்வன உருவாக்கப்பட்டது. மீசோசோய் காலத்தில் ஊர்வனவற்றின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. ட்ரையோசிக் காலத்தில் முட்டையிடும் பாலூட்டிகளின் தோற்றம் உருவானது. ஜுராசிக் காலத்தில் தான் டைனோசர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. தற்பொழுது டைனோசர்கள் மறைந்த இனமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. புதை வடிவம் கொண்ட பறவைகளும் ஜுராசிக் காலத்தில் உருவானது. கிரிட்டேசியஸ் என்று சொல்லக்கூடிய காலத்தில் நவீன பறவைகளின் தோற்றம். ஆக புவியினுடைய வரலாற்று காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் உயிரினங்கள் எல்லாம் எவ்வாறு உருவான என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் புவியினுடைய வரலாற்று காலம். இந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கு எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், உயிரினங்களும் அவை வாழும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவாக சூழலியல் என்று ஒரு தலைப்பை இட்டு நமக்கெல்லாம் ஆய்வாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலியலில் இரண்டு விதமான கூறுகள் இருக்கின்றன. உயிருள்ள கூறுகள், உயிரற்ற கூறுகள். உயிருள்ள கூறுகள் நாம் எடுத்துக்கொண்டால் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நுண்ணுயிரினங்கள். இவையெல்லாம் தாவர கூறுகள், உயிருள்ள கூறுகள் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். உயிரற்ற கூறுகள் சூரிய ஒளி, நீர், காற்று, மண் மற்றும் வெப்பநிலை. ஆகவே உயிரினங்களுக்கும் அவை வாழும் சுற்றுப்புற சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை. இந்த சூழலியல் முக்கியமான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது உணவு சங்கிலி. ஆற்றல் என்பது தாவரங்களால் உற்பத்தி செய்யக்கூடியது. அதற்கு உற்பத்தியாளர்கள் என்று அழைப்பர். அறிவியலில் என்ன விந்தையான ஒரு விஷயமாக நமக்கு புலப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் உற்பத்தியாளர்கள் என்று யாரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தாவரங்களை உற்பத்தியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உற்பத்தியான ஆற்றல் ஒரு உயிரினத்தில் இருந்து மற்றொரு உயிரினத்திற்கு மாற்றக்கூடிய தன்மை. அதைத்தான் உணவு சங்கிலி என்று ஆய்வாளர்கள் நமக்கு பதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக புல் என்பது உற்பத்தியாளர். அதை நேரடியாக உண்ணக்கூடிய உயிரினங்கள் மான். மானை உண்ணக்கூடிய உயிரினங்கள் புலி. ஒவ்வொரு மட்டத்திற்கும் ஆற்றலானது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உணவு வலை என்று ஒரு அற்புதமான ஒரு பதம். உணவு சங்கிலிகள் ஒன்றோடு இணைந்துள்ள சிக்கலான அமைப்பு. இந்த சூழலியல் மண்டலத்தில் சுழற்சிகள் பல்வேறு வாயுக்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. கார்பன் சுழற்சி, ஹைட்ரஜன், நீர் ஆகியவை தொடர்ந்து சுழற்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விந்தையான உலகம். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சமநிலையை பேணி கொண்டிருக்கிறது. புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்களை புரிந்து கொள்ளுதல்

ஆகியவை கால்நடை மாற்றம் என்று சூழலியில் இருக்கக்கூடிய கருத்து. நீர், காடுகள், மண்ணை அழியாமல் எதிர்காலத்தில் பாதுகாத்தல், இவையெல்லாம் இயற்கை வள மேலாண்மை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சூழல் மண்டலத்தில் பல்வேறு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமல், உயிரினங்களுக்கு தெரியாமல், சூழல் மண்டலத்தில் பல்வேறு சேவைகள் நமக்கெல்லாம் தொடர்ந்து வரப்பிரசாதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வழங்கும் சேவைகள், உணவு நார் கிடைக்கின்றது, எரிபொருள் கிடைக்கின்றது, மரபணு வளங்கள் நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது, வேதிப்பொருட்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது, நன்னீர் கிடைத்து கொண்டிருக்கிறது, மருந்துகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் வழங்கக்கூடிய சேவைகள், அதன் மூலமாக நாம் பயனடைந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக கலாச்சார சேவைகள். ஆன்மீகம் தலைத்தோங்குற காரணம் சூழியல் மண்டலம். அறிவானது மேம்பாடடைகிறது. சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அறிவானது மேம்பாடடைந்து கொண்டிருக்கிறது. பொழுதுபோக்கு அழகுசார் மதிப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சூழல் சுற்றுலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சூழல் மண்டலம் நமக்கெல்லாம் உதவி சேவைகள், முதல்நிலை உற்பத்தி, புவி வாழிடங்களை ஏற்படுத்துதல், ஊட்ட சுழற்சி, மண் உருவாக்கம், அதை பாதுகாத்தல், வளிமண்டலத்தினுடைய ஆக்சிஜன் உற்பத்தி, நீர் சுழற்சி, இவையெல்லாம் உதவி சேவைகளாக சூழலியல் மண்டலம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒழுங்குபடுத்தக்கூடிய சேவைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தாவர உண்ணி மகர சேர்க்கை, விதை பரவல், காலநிலை கட்டுப்பாடு, பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு, மண்ணரிப்பு கட்டுப்பாடு, நீர் சுத்திகரிப்பு, இவையெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சூழல் மண்டலம் நம்மையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேவை சூழலியல் மண்டலமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தற்பொழுது காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் மரபணு தொழில்நுட்பம். மரபணு சிகிச்சையை பார்த்தோம். தற்பொழுது மரபணு தொழில்நுட்பம், டிஎன்ஏ என்பது மரபணுக்களை கடத்தக்கூடிய, பாரம்பரிய பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு மூலக்கூறு. டிஎன்ஏ மற்றும் இயற்கையாக நடைபெறக்கூடிய புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றியமைத்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை மற்றும் இதர பயன்பாட்டிற்கான புரதங்களை உருவாக்கும் செயல்முறைகளை மரபு பொறியியல் என்று அழைப்பர். ஒரு உயிரிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்து அதே சிற்றினத்தையோ அல்லது வேறு சிற்றினத்தையோ சார்ந்த உயிருடன் டிஎன்ஏவை மாற்றி பொருத்தப்பட்டு இவ்வாறு உருவாக்கப்படும் டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ எனவும் இச்செயல்முறைக்கு டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஒரு காலத்தில் மரபணுக்கள் என்னவென்று தெரியாத காரணத்தினால் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மரபணு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இந்த பரம்பரை நோய்களெல்லாம் நாம் மாற்றியமைக்கக்கூடிய மூலமாக டிஎன்ஏவை மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதனுடைய வாழ்க்கையானது மேம்பாடு அடையக்கூடிய வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கையாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உயிரியல் காரணிகளை கொண்டு செயல்படுத்தப்படும் அறிவியல் மற்றும் பொறியியல் கோட்பாடுகளே உயிரியல் தொழில்நுட்பம் என்று வரையறுத்திருக்கிறார்கள். மருத்துவத்துறை, பிற துறைகளிலும் உயிர் தொழில்நுட்பம் மிகவும் பயன்படாக இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படும் ஹார்மோன் புரதம் பெருமளவில் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுகளில் காணப்படும் பீட்டா செல்களிலிருந்து மனித இன்சுலின் உற்பத்தியாகிறது. அது இயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய இன்சுலின் 51 அமினோ அமிலங்களானது. இதில் ஏ மற்றும் பி என்று இரண்டு பாலிபெப்டைட் சங்கில் அமைக்கப்பட்டது. ஏ சங்கில் என்பது 21 அமினோ அமிலமும் பி சங்கில் என்பது 30 அமினமும் கொண்டது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு இன்சுலின் கட்டுப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் தான். செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றி வெளியிடுவதற்கு இன்சுலின் உதவுகிறது. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபிட்டஸ் மெலிட்டஸ் என்னும் சர்க்கரை உருவாகிறது. 1980 சந்தையில் மனித இன்சுலின் விற்பனை செய்யப்பட்டது. இது ஒரு அற்புதமான மரபணு தொழில்நுட்பத்தினால் மாற்றப்பட்ட ஒரு இன்சுலின் ஆகும். 1921 பெஸ்ட் அண்ட் பேண்டிங் என்பவர் நாயின் கணையத்திட்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இன்சுலின் ஹார்மோனின் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய திறன் பெற்றிருந்தது. 1997 முதன் முதலில் ரோசி என்னும் மரபியல் மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது.

0: வளர்ச்சி ஹார்மோன் பற்றாக்குறையினால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. மனித பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து பெருத்திருக்கப்படக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோனை ஊசி வழியாக செலுத்த குள்ளத்தன்மை சரி செய்யலாம். மரபணு தொழில்நுட்பத்தின் மூலமாக எண்ணற்ற அநேக மரபணு மாற்றங்களை நாம் உருவாக்க முடியும். செமட்டோட்ராஃபின் என்றழைக்கப்படக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய மருந்தாக வழங்கி கொண்டிருக்கிறது. இன்டர்ஃபெரான்கள் சொல்லும்படியான ஒரு மருந்து பொருள். பாலூட்டிகளின் செல்கள் வைரஸ்கள் பாதிக்கப்படும் பொழுது அச்செல்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சிற்றின குறிப்பிடு தன்மையுடைய புரதத்திலான வைரஸ் எதிர்ப்பு பொருட்களே இன்டர்ஃபெரான்கள். 1957 அலி கைசஸ் ஜீன் லீன்மேன் இன்டர்ஃபெரான்களை கண்டறிந்தார். அதற்கு அடுத்தபடியாக துணை அழகு தடுப்பூசி. நோயுண்டாக்கும் உயிரி முழு உயிரியை பயன்படுத்தாமல் உயிரியின் பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசிகளுக்கு துணை அழகு தடுப்பூசி என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். 1997 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி ஹெப்பாடைட்டஸ் பி நோய்க்கு எதிராக மறுசேர்க்கை தடுப்பூசியாகும். ரீகாம்பிவேக்ஸ், எஞ்சரிக்ஸ் பி என்னும் வணிகப் பெயர்களில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹெப்பாடைட்டஸ் பி எனும் தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த 4வது நாடு இந்தியா. ஆகவே எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறையிலும் ஒவ்வொரு துறையிலும் அறிவியல் விந்தையானது உன்னத அறிவியலுடைய மாற்றத்தினால், மரபணு மாற்றத்தினால், நுட்பத்தினால், மரபு பொறியினால் பல்வேறு விதமான உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் உன்னத உயிரியல் என்று நினைவு செய்கின்றேன்.
1: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை உன்னத உயிரியல் உரை வழங்கினார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சொர்க்கம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 9:36. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைக்க காத்திருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் ஒலிக்க வேண்டுமா? நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 என்கிற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் தனித்தனி கடிதங்களாக எங்களுக்கு எழுதி அனுப்புவது நலம். சரி, இன்னைக்கு காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு விமர்சன கடிதம் வாசிச்சிடலாம். இதனை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க மதுரை முனிச்சாலை இளமாலா கிருஷ்ணன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 நாளன்று மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம் கேட்டேன். மிகவும் அருமையாக நடத்தி சென்ற சுமையா மற்றும் அஜிதா இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க மதுரை முனிச்சாலையிலிருந்து இளமாலா கிருஷ்ணன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நான் சாகித்யா பேசுறேன். இசையமைப்பாளராக இருக்க மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

நேரம் இரவு 9:08 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விமர்சன கடிதம், இதனை எழுதி அமைச்சிருக்காங்க கும்பகோணத்திலிருந்து கலை துரைராஜன் அவர்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 27 காலை இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டோம். வெற்றி என்பது குறித்து ஐசக் நியூட்டன் அவர்களின் அற்புதங்களை சொன்னது நல்ல சிறப்பு. நல்ல இலக்கை நோக்கி பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என்று முடித்தார்கள். கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய சித்ரா கணபதி அவர்களுக்கும் மதுரை பண்பலை 103.3 நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து கலை துரைராஜன் அவர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க சென்னை குன்றத்தூர்லிருந்து சௌத்ரி பிரகாஷ் அவர்கள். இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது, ஐ லவ் யூ டா திரைப்படத்திற்காக.

0: வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் இரவு 9:15 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் விமர்சன கடிதத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அன்பார்ந்த மதுரை பண்பதைக்கு கனிவான வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 27 காலை 11 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சுந்தரம் மீனா அவர்களுடன் சிறப்பான நேர்காணல் இடம்பெற்றது. தோல் நோய் குறித்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ முறையில் தரப்படும் சிகிச்சை பற்றி விரிவாக அறிந்து கொண்டோம். மேலும் பாசிப்பயற்று மாவு, நலுங்கு மாவு போன்றவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த மதுரை பண்பறைக்கும் எமது பாராட்டுகளும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன் மற்றும் எஸ் அக்ஷய மீனாட்சி. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி உலக காத்திருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ராமேஸ்வரத்திலிருந்து எம் ரம்ஜான், இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 9:24. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள்.

இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்க காத்திருக்கும் விமர்சன கடிதம் யார் எழுதியிருக்காங்க, எங்கிருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குண்டேந்தல்பட்டியிலிருந்து மா தவமணி இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டலாம். அன்பின் ஆகாசவாணி மதுரை பண்பரை வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நலம் நாடுவதும் அக்தே. கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 நாளன்று 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் நட்பு என்ற தலைப்பில் முனைவர் சுவாதி அவர்களின் பேருரை கேட்டேன். குணநலன்களில் மனம் ஒருமித்த நிலையில் விருப்பு உண்டாவதுதான் உன்னத நட்பு. அது வாழ்க்கை நெறிகூறும் வள்ளுவத்திலும் 4x400, பழமொழி போன்ற இலக்கியங்களிலும், ராமாயணம் மற்றும் சங்க இலக்கியங்களிலும் விரவி கிடக்கும் நட்பின் பெருமை கூறும் தன்மைகளை சுட்டிக்காட்டியதோடு இன்றைய இயந்திர காலத்தில் நட்பு எவ்வாறு உள்ளது என்பதையும் எடுத்துரைத்து சிறப்பாக உரை செய்த சிறப்பு விருந்தினர் முனைவர் சுவாதி அவர்களுக்கும் நல் நிகழ்ச்சி படைத்தளித்த பண்பலை 103.3 பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. குண்டேந்தல்பட்டியிலிருந்து மா தவமணி. இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக பாடல் வருகிறது. மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக.

நேரம் இரவு 9:31 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்க்காயிலிருந்து எம் சிங்காரவேல் மற்றும் மம்சாபுரத்திலிருந்து மீனா. இது இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 9:36 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்திலிருந்து LV மணி. இந்த நேயருடைய விருப்பத்திற்காக இசை பாடும் தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 9:42 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க வண்டியூர்லேருந்து அஸ்ரீத் பவஷ்யா மற்றும் சக்தி ஜனார்த்தனன். இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேரம் இரவு 9:47 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி கழுத்து மெழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இதோ இந்த நேயருக்காக பாடல் ஒலிக்கின்றது, சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 9:53 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலா கிருஷ்ணன். இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது. ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து
1: பாண்டாமுக்கு.

சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்து சென்றது காற்றில் விரியும் கடித மலர்கள். மீண்டும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 9 மணிக்கு.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:00.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு நேரம். நில ஒளி நனைந்த இரவில் நினைவுகள் மட்டும் விழித்திருக்க தூங்கும் உலகத்தின் நடுவே தூங்காமல் மனம் தேடும் பொழுது

அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறுகோடு. இமை மூடும் இந்த இரவில் நிலவின் நெற்றியில் முத்தமிடும் நட்சத்திரங்கள் நம் கனவுகளுக்கு தாளாட்டு பாடும் பொழுது

நேற்று எப்படி இருந்தது முக்கியமல்ல, இன்று என்ன செய்ய போகிறோம் என்பதே முக்கியம். நம்மை நம்புவோம், சிறிய முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வோம், தோல்வியை பாடமாக எடுத்துக்கொள்வோம், கனவுகளை மட்டும் விட்டுவிடாமல்

0: தொலைவில் இருந்தாலும் இந்த இரவில் நினைவு மட்டும் அருகில் இருக்கும் போது கனவுகளின் மறுபக்கத்தில் சேர்ந்தே வாழலாம். இனிய இரவு, கண்களை மூடி நிம்மதியாக உறங்கும் இனிய பொழுது, காலை கண்விழிக்கும் போது முதல் புன்னகையாக இருக்கட்டும் இந்த அழகிய நினைவு. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியை இதுவரை இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே.
1: நேரம் 10:38. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை, எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடர்கிறது திரை இசை.

நேரம் இரவு 10:43 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க உள்ள எமது இசை நிகழ்ச்சிகள். நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல், நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். நாளை காலை 5 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 5:30 இசை அமுதம், திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள் புதிய காலையில் இடம்பெறும். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடலுடன் இந்த நாளின் சிறப்பு, நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்.

முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் என்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகைச்செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், நாளைய பூந்தளிர் மந்த்ரா. நாளை காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையை போக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தமால் ஸ்ரீ தாமோதர பெருமாள் திருக்கோவிலின் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையை போக்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை காலை 8:02 பாட்டு வேணுமா, சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலியின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை கேட்கலாம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைவ் சாம்பியன்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பம், சேலம் டாக்டர் சேகர் என்ற விருந்தினர் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு முத்துக்குமார். 10:30 இருபட பாடல்கள், நிகழ்ச்சியில் பொய்க்கால் குதிரை மற்றும் கடான் போன்ற படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை, மின்னும் நகை ஒளிந்திருக்கும் நுணுக்கங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தனியார் நகைக்கடையில் மேலாளராய் பணிபுரியும் பிஎஸ் பத்மாதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெமாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:50 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், நாளை மாலை 6:30 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இது கிட்டு, 8:00 செய்தி இருக்கு, 8:50 பட்டாம்பூச்சிகள், தொடர்ந்து 8:30 இளையோர் உலகம். நாளைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் என்எம்எஸ் சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் நாளைய உலகை உருவாக்கப் போவது யார் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி பிரியா. தொடர்ந்து மாணவிகள் வழங்கும் ஜான்சி ராணி அவர்கள் குறித்த நாடகம். தொடர்ந்து கீபோர்டு இசை வழங்குகிறார் மாணவி இன்ஃபென்டா லிஃபியா. தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள், தகவல் எது புதுசு என இடம்பெற கேட்கலாம். நாளை 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் எம்ஆர் கோகுலரசி, 10:59 நமது ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை உங்களுக்காக வழங்க இருக்கும் எமது இசை நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:05 இந்த இரவு வேளையில் நாம் இப்போது இனி கேட்டு ரசிக்கலாம் தேனும் பாலும். தெவிட்டாத இசை அமுதமாய் இன்றைய தேனும் பாலும் வர இருக்கிறது. பாடலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பெரிய இடத்து பெண் என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது தேனும் பாலும். 11:10 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் ஆண்டவன் கட்டளை.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் கேட்டு ரசிக்கின்றோம். தேனும் பாலும். 11:15 18 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பி பி சீனிவாஸ் பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நெஞ்சம் மறப்பதில்லை.

வானலையின் வசந்த ராகத்தில் இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலானது டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இரு மலர்கள் என்ற படத்திலிருந்து 11:20.

இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் 11:23 கேட்டு ரசிக்கின்றோம். இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது 1000-இல் ஒருவன் என்ற படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:28 33 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 103.3 மதுரை பண்பலையில் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பறக்கும் பாவை.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி.எம். சௌந்தரராஜன் பாடியது கலங்கரை விளக்கம் என்ற படத்திலிருந்து.

இரவு நேரத்தில் இசை பாடும் தென்றல் 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையில் கேட்டு ரசிக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது வேட்டைக்காரன் என்ற படத்திலிருந்து.

பதினோரு மணி 39 நிமிடம் 29 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தருகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தியாகம் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை FM ரெயின்போ. 11:44, 15:00. தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இந்த இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது பணம் படைத்தவன் என்ற படத்தில்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ தேனும் பாலும் தருகிறது. 11:48 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது ஆலயமணி என்ற படத்திலிருந்து.

நேரம் முன்னிரவு 11:51, 26 நொடி. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 103.3 மதுரை பண்பலையின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற படத்திலிருந்து வி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நிறைவுக்கு வருகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இனி தொடர்ந்து சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இடைவிடாத இசையோடு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அறிஞர்

0: நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி

உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக.

வெங்காயம் முகமே, ஓஹோ ஏன் வெங்காயம் முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காயம் முகமே, ஓஹோ ஏன் வெங்காயம் முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை காலனா வீசிவிட்டாம் உள்ளங்கி வருமே, முக்காலனா

சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இணைச்சமேனிக்கு ஆஹா சேவந்திருக்கும் கோவை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.

இடையினமாம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின்

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவதும் உண்டு. தொட்டு காட்டவாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவாம் வட்டம் போடவாம் வாலிபத்தின் வேகத்தோடு.

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது அதிசய திருடன் திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலை ஏற்றியவர் தஞ்சை ராமையாதாஸ், இசை எஸ். தட்சிணாமூர்த்தி.

நிறைவாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம் டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிகொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏரானாபை என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் தோடி, ஆதிதாளம்.

நேர்லே, பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜுலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவாக ஆடமோடி கலதே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

நேரம் காலை 4:44 40 நொடி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இதுவரை, சென்னை விவிபாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இதுவரை கேட்டீர்கள்.

0: 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 14 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

நுட்பமும் பெருமையும் வாய்ந்த அறிவு நலம் இல்லாதவனுடைய அழகு நலம் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையின் அழகை போன்றது. குறள் 407 அதிகாரம் கல்லாமை.

0: நுட்பமும் பெருமையும் வாய்ந்த அறிவு நலம் இல்லாதவனுடைய அழகு நலம் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையின் அழகை போன்றது. குறள் எண் 407, அதிகாரம் கல்லாமை.
1: நூற்று 3.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்று இடம்பெற இருக்கும் எமது இசை நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 திரையிசையில் வந்த பக்தி பாடல்கள் இசை அமுதமாய் இடம்பெற இருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், இதில் புதிய காலை நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த பாடல்களும் இடம்பெறும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். 6:15 புதிய காலை, இன்றைய புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள், தொடர்ந்து இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் ஒரு சொல் கேளிர் பகுதியில் அறிவிப்புகள், தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம்

நன்று செல்வம். வழங்குகிறார் முனைவர் வைகைச்செல்வன் அவர்கள். தொடர்ந்து 6:55 பூந்தளிர், இன்றைய பூந்தளிர் மந்த்ரா. தொடர்ந்து காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். 7:25 கேட்கலாம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தமால் ஸ்ரீ தாமோதர பெருமாள் திருக்கோவிலின் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் தொடர்ந்து இடம்பெறும். இன்று காலை 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 கேட்கலாம் சைவாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். எட்டு திரை இசை இடம்பெறும். 9:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று காலை 9:02 டைரக்டர் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் இடம்பெறுகிறது. விருந்தினர் சேலம் டாக்டர் சேகர் என்ற விருந்தினர். நிகழ்ச்சி தொகுப்பு முத்துக்குமார். 10:30 இருபட பாடல்கள். பொய்க்கால் குதிரை மற்றும் கடான் போன்ற படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். நண்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் மின்னும் நகை, ஒளிந்திருக்கும் நுணுக்கங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தனியார் நகை கடையில் மேலாளராய் பணிபுரியும் பிஎஸ் பத்மா அவர்கள், பத்மாதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியை நேரலையாக. பகல் 1:00 வசந்த காலங்கள் கேட்டு மகிழலாம். 2:00 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம், 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை எஃப்எம்மும் ஆட்டக்களம். 5:00 கேட்கலாம் செய்தி சுருக்கம். இன்று மாலை 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள் கேட்டு மகிழலாம். 7:00 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக. 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் என்எம்எஸ் சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி. இதில் நாளைய உலகை உருவாக்கப் போவது யார் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி பிரியா. தொடர்ந்து மாணவிகள் வழங்கும் ஜான்சிராணி அவர்கள் குறித்த நாடகம் கேட்கலாம். தொடர்ந்து கீபோர்டு இசை வழங்க இருக்கிறார் மாணவி இன்ஃபண்டா அல்ஃபியா. தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள், தகவல் இது புதுசு என இடம்பெறுகிறது இன்றைய இளையோர் உலகம். தொடர்ந்து 9:00 காற்று விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டிச்சிறகு பாடல் தொகுப்பில் எம்ஆர் கோகுலரசி. தொடர்ந்து 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் எமது இசை நிகழ்ச்சிகள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:01:10. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி இசை தர பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

நேரம் காலை 5:07 45 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள். பக்தி மாலையில் தொடர்ந்து வீரமணி எஸ் ராஜு பாடியது

நேரம் காலை 5:17 40 நொடி. நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இலும் பக்தி மாலைகள் தொடர்ந்து EM ஹனீஃபா பாடியது.